அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய தசாவதார ஸ்தோத்திரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
1: அருள்மணி மாலை
0: நிலையத்தில் நேரம் 6:03:10.

விக்னங்களை அதாவது தடைகளை அகற்றும் அந்த விக்னேஸ்வரனின் புகழ் பாட கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடல் அது. தமிழ் நம்பியின் வரிகளில்

நாராயணா, வாமனா, வைகுண்டா, திரிவிக்ரமா என்று பல பெயர்கள் கொண்ட அந்த திருமால், பெருமாள், மால் மற்றும் நெடுமால் என்று அழைக்கப்படும் அந்த விஷ்ணுவின் புகழ் ஒலிக்க கேட்டோம். விஷ்ணு என்ற அந்த பெயருக்கு சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்திருப்பவர் என்ற பொருள்படும். வாணி ஜெயராம் குரலில் நந்திமங்கலம் இமயவரம்பன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எல். கிருஷ்ணன்.

அருணகிரி இசையமைத்து பாடிய பாடலது மதுராந்தகம் குமார் வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிலையத்தில் நேரம் 6:16:05. சிவபெருமானின் அவதாரமாகவும் ராமபிரானின் தீவிர பக்தராகவும் போற்றப்படும் அந்த ஆஞ்சநேயர் என்ற பஜ்ரங் பலி என்ற வாயுபுத்திரன் என்ற அனுமானின் புகழ் ஒலிக்கும் மற்றொரு பாடல் ஒலிக்க கேட்கலாம். நமது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி மூலமாக பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி. கவி பேகான் வரிகளில் ஏ ஏ ராஜ் இசையமைப்பில் பாடல் கேட்கலாம்.

வாழ்க்கையில் நம்மை வீழ்த்த எந்த திசையிலும் எவர் வந்தாலும் காக்க அந்த கந்தவேல் உண்டு, எதிரிகளை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு, முருகாச்சரணம் என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினரின் குரல்களில், பா விஜயின் வரிகளில், தேவாவின் இசையமைப்பில்.

நாம் வணங்கும் இறைவன், நாம் வணங்கும் அந்த குருவின் அருளில் நம்மை என்றும் காத்தருள்வார் என்று சொல்லி சென்றது அன்ற பாடல். ஹரிணியின் குரலில் வாராஸ்ரீயின் வரிகளில், ஸ்ரீ பூபதியின் இசையமைப்பில்.

பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஒரு கையிலும், சுதர்சன சக்கரத்தை மற்றொரு கையிலும், மூன்றாவது கையில் கௌமோதகி என்று அறியப்படும் கதையையும், நான்காவது கரத்தில் தாமரை மலரையும் வைத்துக்கொண்டு குழந்தை ரூபத்தில் காட்சியளிக்கும் அந்த குருவாயூரப்பனின் புகழ் ஒலிக்கக் கேட்டோம். பி. சுசீலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில்.

எல்லா உயிர்களிடத்தும் அன்பு மேலோங்கி இருக்கும் இடங்கள் எல்லாவற்றிலும் அந்த இறைவன் இருப்பார் என்று சொல்லிச் சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். ஜிக்கியின் குரலில் டி ஏ கல்யாணம் இசையமைப்பில்

0: ஆர் ஷேக் முகமது குரலில் அன்வர் பாஷா எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். ஜான் பீட்டர் இசையமைப்பில் நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்

வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.

0: பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு 1 முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு. அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலன்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி. கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்வீன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளி

பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாகி நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதங்கள் மூலமா எங்களுக்கு எழுதி அனுப்ப, அந்த பாடல்களை ஒலிபரப்பி உங்க பெயர்களையும் வாசிச்சு அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில 8:02 உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் 9 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 பாத்தீங்கன்னா கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. இது வந்து நேர்களாகி நீங்க தொலைபேசி வழி பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலும் நேர்களாகி நீங்க வந்து தொலைபேசியில வந்து பங்கு பெற முடியும். அதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னாக்க 2952208533 இது ஒரு எண், 2838918 71 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போறோம். ஸோ விளையாட்டுத்துறையில சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விடையளிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி எப்போ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில 10:02 நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில். காலை 11:02 என்றும் இனியவை, அதாவது 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980, 1990 வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல உடனுக்குடன் அந்த பாடல்களை நாம் வந்து வானொலியில் கேட்கக்கூடிய தருணம் அது. மதியம் 2:15 பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி இருக்கு. இதுவும் வந்து ஒரு கேம் ஷோன்னு சொல்லலாம். ஸோ நேர்களாகி நீங்கள்

வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. மாலை 5:10 பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 6 பக்தி மாலை, அதுக்கப்புறம் வந்து 6:40 என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 7 திரை கானம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:35 பாட்டும் பயணமும் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:05 நீ கோரினால் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் 9 பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 11 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்குது. ஸோ ஸ்டே டியூண்டாருங்க. நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3 ஓட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 7:50 ஆயிட்டிருக்குங்க.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் விரைவில் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, நமக்கு நம்ம கையை விட்டு மீறின செயல்களை பற்றி நினச்சி வருந்திட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா, நம்ம கையை விட்டு போன அந்த விஷயங்களும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நம்பிக்கை அப்படிங்கிறது, விடாமுயற்சி அப்படிங்கிறது, உழைப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாக்கா எல்லாமே நமக்கு நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் அப்படிங்கிறத உறுதியாக நாம் நம்பலாம். ஸோ இந்த ஒரு உயரிய சிந்தனையோடு நாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை கேட்கலாம்.

0: பராசக்தி அப்படிங்கிற படத்துலேருந்து ஷான்ரோடன் தி இவங்களோட குரல்களில், ஏகாதசியோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: June 11 இன்றைய தினம் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கக்கூடிய விவித் பாரதியோட அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் கேள்வி ஆல்ரெடி போட்டாச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கலை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு இவை எதை குறிக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அதாவது காலை 8 முன்னாடி உங்களோட விடைகளை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சரியான விடை என்னங்கிறதையும், யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை கேள்வியை சொல்கிறேன். கலை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு இவை எதை குறிக்கின்றன அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கில் நாம் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிற கேள்வி.

0: காளிதாஸ் 2 அப்படிங்கிற படத்துலேருந்து கபில் கபிலனோட குரலில், மோகன் ராஜனோட வரிகளில், சாம் சிஎஸோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் யூத் அப்படிங்கிற படத்திலேருந்து கருணாஸ், கிரேஸ் கருணாஸ் இவங்களோட குரல்களில், கருணாஸ், கென் கருணாஸ் இவங்களோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை

0: கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த

0: நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25, 10:00 ஆயிட்டு இருக்குங்க.

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பூமி அவங்களோட பாடின பாடல் அது. விக்னேஷ் சிவனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் கேட்டோம். யார் பாடியிருந்தாங்க அப்படின்னா விஷ்ணு விஜய் அவங்க வந்து இசையமைச்சு பாடின பாடல் அது. விஷ்ணு ஏடவனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துலேருந்து ஆந்தோனி தாசனோட குரலில் அறிவு, அவங்களோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: வீரதீர சூரன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சு கே ஆர் சாதிகா அவங்களோட பாடின பாடல் அது. விவேக்கோட வரிகளில் நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஸ்விஸ் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துலேருந்து ஷான் ரோல்டான் இசையமைச்சு பாடின பாடல் அது. மோகன் ராஜனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு இதான் டான்.
2: டான் டான் டான்.
0: நிலையத்தில் நேரம் 7:45.
4: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
5: तो ऐसा बोलो ना।
4: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
6: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலேருந்து வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆர்கே ஆதித்யா இவங்களோட குரல்களில், கமல்ஹாசனோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளோட தனிப்பெயர்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அடி மரம், அதாவது மரம் வந்து நன்கு வளர்ந்த மரத்தில் அடி மரத்துலேருந்து பிரியக்கூடிய கிளைகளை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்கிறாங்க. மாபெரும் பெரிய கிளையை வந்து சுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலைன்னு சொல்கிறாங்க. கலையிலேருந்து பிரியக்கூடியதை வந்து கொம்பு இல்லாட்ட கொப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கொம்புலேருந்து பிரியக்கூடிய ஒரு சின்ன கிளையை தான் கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளையிலேருந்து வரக்கூடியது வந்து சினை அப்படிங்கிறது. சினையிலேருந்து வரக்கூடியது போத்து. போத்துலேருந்து வரக்கூடியது குச்சி. குச்சியிலேருந்து வரக்கூடியது இனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கண நூல்கள் எல்லாம் கூட இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரங்களோட அடிப்பகுதியிலேருந்து கிளைத்து செல்லக்கூடிய கிளைகளுக்கு தான் தனித்தனி பெயர்கள் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கவை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொப்பு கொம்பு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் கிளை, அதுக்கப்புறம் சினை, அதுக்கப்புறம் போத்து, அதுக்கப்புறம் குச்சி, அதுக்கப்புறம் இனுக்கு அப்படிங்கிறது தான் அந்த வகை. ஸோ இது சரியான விடையளித்த அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விடை கொடுத்த நேயர்கள் தவிர நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

ரெட்ரோ அப்படிங்கிற படத்துலேருந்து புண்ணிய செல்வா, சூர்யா இவங்களோட குரல்களில், அருண்ராஜ காமராஜோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னாக்கா, கலை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு, இவை எதை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாவரங்களோட அடி

0: மையல் அப்படிங்கிற படத்திலேருந்து சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்களோட குரல்களில், ஏகாதசியோட வரிகளில், அமர்கீத்தோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 8:40. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல்

இது தக்லைஃப் படத்திற்காக வரக்கூடிய பாடல். தி பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், கற்பனை சிவா ஆனந்த். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள்: உடன்குடி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானி, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை ஜோதி ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், குணரம்பாக்கம் முருகன், கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்ரிசாமி ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரதியாதேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன், ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ், மல்லிகா, பணப்பாக்கம் அரசன், ஆண்டாள் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ தக்லைஃப் திரைப்பட பாடல்.

நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் 8:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் பூலாம்பட்டி, தங்கவேல், சாத்தூர் மனோகரன், பாண்டுரங்கன், தங்கச்சி மடம் பாபு, செட்டிப்புலம் மணிகண்டன், நெல்லை கலங்கல் கணேசன், உடன்குடி செல்வன், படியூர் பூவராகவன், கரூர் ராயனார், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி ஷாகுல் அமித், கதீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்டின், பெரவல்லூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், திருமலிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சுஜித்குமார் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் மாஸ்க் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அந்தோனிதாசன் மற்றும் சுபலாக்ஷி பாடிய பாடலுக்கு கற்பனை கருமாத்தூர் மணிமாறன்.

நிலையத்தில் நேரம் 8:15. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரீபல் படத்திற்காக வரக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க போறோம். வேல்முருகன் பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஏகாதசியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கண்ணகி நகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கத்திலிருந்து யுவராஜ் திருமழிசை, பிரகாஷ் மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாயிட்ஸ் ரோட் சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் சுகதேவ், அச்சிரம்பாக்கம் ராஜ்காந்த், சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால் ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன், ஆண்டாள் புளியமங்கலம், சித்திரை பெருமாள் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ரீபல் திரைப்பட பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 8:20. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
0: கடினமழை நேயர்கள் விரும்பி கேட்டப்படும் பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், அம்பத்தூர் எஸ் வி நகர் எம் டி ரவிச்சந்திரன், வேலூர் ராமநாயக்கன் பாளையம் அகமத் பாஷா, கமர்நுஷா, தில்லு ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி மகது, அகமத் தாஜனிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகர் குப்புராஜ் சத்யபாமா, போலூர் ரிக்ஷா நகர் ஏழுமலை, அம்பத்தூர் ஜெகதீசன் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காந்தாரா படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது காந்தாரா ஏ லெஜண்ட் சாப்டர் 1 படத்திலிருந்து வெங்கடேசன் டிசி பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆஜனேஷ் லோக்நாத், சங்கரகுமார் பி எஸ் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த

சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது வித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கும் நிலையத்தில் நேரம் 8:30.
2: உங்கள் விருப்பம்
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: இனி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல், மாமன் படத்திற்காக கேட்க போறோம். இந்த பாடலை சியான் ரோடன் மற்றும் சஞ்சனா கால்மஞ்சே பாடிய பாடல் இது. ஹேஷம் அப்துல் வாகாப் இசையில் மணிகண்டன் கற்பனையில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, மணலி, பெரியசைக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ஜீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி தெருவிலிருந்து அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடகாம்பத்தூரிலிருந்து விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்காலிலிருந்து நளினி, பாஸ்கரன், குன்னு மகுரையிலிருந்து கீதா பாலன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ மாமன் திரைப்பட பாடல்.

கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பயணிக்கிறது மட்டுமல்லாம முகநூல் வழியா தங்களுடைய விருப்ப பாடல்கள் வந்ததுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்துலாமா. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரகாஷ், அவர் வந்து பிரகாஷ் ஷாமலா சின்ன திருப்பதியிலிருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, ராஜமாணிக்கம் கோபி, மறைமலை நகர்லேருந்து தாமரை கண்ணி, பெங்களூர் குப்பநத்தம் ராமு, பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவர் வந்து சீர்காழியிலிருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்க தயாராயிட்டோம், இனிமையான பாடல்கள் ஒலிக்கட்டும்னு காஞ்சிபுரம் தாயார் குளம் ராணி ஆனந்தன் அவருடைய பதிவு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், வந்தை விலை விநாயகம் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பார்த்தீங்கன்னா, இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்காகவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நேயர்களுடைய இனிமையான பெயர்களை நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஓம் பிரகாஷ், மீண்டும் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. முகமது மியான் அவருமே கூட வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி, குட் மார்னிங் ஃப்ரம் அன்பு ராணி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் லிசனர்ஸ் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே கூட நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்கி டூ இந்த படத்திற்காக கேட்க போகிறோம். ஆர் சிவாத்மிகா பாடிய பாடல் இது, மோகன்ராஜ் கற்பனையில் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன் சலாலுதீன், சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ்நிஷா, மதுரவாயில் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ் ஆகியோரின் விருப்பத்தில்

0: நிலையத்தில் நேரம் 8:40
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அன்கோ.
4: சரி சரி
0: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தலைவி படத்திற்காக வரக்கூடிய பாடலை கேட்க போறோம். சைந்தவி பாடிய பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார், மதன் கார்த்தியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் திருமணிசை கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு, தீபா பிரகாஷ், மணலூர் பேட்டை ஸ்வரூபராணி, ராஜசேகர், திருமணிசை பரையம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், டிநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக், ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி ஆதித்யா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன் ஆகியோரின் விருப்பத்தில்

நினைத்தில் நேரம் 8:45. கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் புகழ் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது அர்ஜித் சிங் மற்றும் மெர்வின் சாலமன் பாடிய பாடலுக்கு இசை விவேக் சிவா மற்றும் மெர்வின் சாலமன், கற்பனை நா முத்துக்குமார் மற்றும் பிரகாஷ் பிரான்சிஸ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷியா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா ஆகியோரின் விருப்பத்தில்

0: நிலையத்தில் நேரம் 8:50.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமழிசை, ஜெகநாதபுரம், சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் ப இலக்கியா, காவியா, எழில் ஓவியா, வீரபாண்டி ஆர், ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட், கத்தி, கீர்த்தீஸ்வரன் மற்றும் பிரித்திகா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ராஃபிக், காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசூன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம், பிரதோஸ், சாயின்ஷா, ஷேக் ஹயாத், ரிஸ்வான், ஷமியா பானு ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ஈஸ்வரன் திரைப்பட பாடல். டி ஆர் சிலம்பரசன், ரோஷினி மற்றும் தமன் பாடிய பாடல் இது. தமன் எஸ் இசையில், யுவபாரதியின் கற்பனையில்.

0: நிலையத்தில் நேரம் 8:55:30.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோதா சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: எங்க கூட கொஞ்சம் நிறைய நேயர்கள் வந்து அப்படியே மெசேஜ் போட்டிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, சாந்தி ரமேஷ் அவங்களை தொடர்ந்து காஞ்சிபுரம் இளங்கோ அவருமே உங்கள் விருப்ப பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.
3: கடிதமடி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நேயர்கள் கேட்டோம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர கேட்டு ரசித்தோம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு.
2: உங்கள் விருப்பம்
3: இந்நிகழ்ச்சியை

0: வாங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952080853 மற்றொரு எண் 2838981. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளவும்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறை தீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:02.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
0: நேயர்களே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை இப்போ ஆரம்பிச்சிட்டோம். 2952208533 மற்றொரு எண் 2838381. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். எப்பவும் போல வார்த்தை விளையாட்டு தாங்க நம்ம விளையாட போகிறோம். வார்த்தை விளையாட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த நறுமண பொருட்கள் வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை அப்படியே வச்சு நம்ம அதை வச்சே ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். முதல் சொல்லுக்கு குறிப்பு கொடுக்கப்பட மாட்டாது, அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு சொற்களுக்கு உங்களுக்கு குறிப்புகள் தரப்படும். அந்த குறிப்பை வச்சு அது

என்ன நறுமண பொருள், என்ன இதுல பயன்படுத்துறோம், என்ன மாதிரிலாம் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாடலை போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். இது பசும்பொன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். வித்யாசாகரின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில், இது இயக்குநர் இமயம், பாரதிராஜா அவர் இயற்றிய படங்களிலிருந்து பாடல்கள்.

0: அப்படியே இந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த பறவைகளுடைய ஓசை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். அதுதான் பாரதி ராஜா அவர் வந்து நம்மளை கிராமத்துக்கே கூட்டிட்டு போவார். அந்த பாடல்கள் வழி கூட அதை அப்படியே எப்படி தனக்கு வேணுமோ அதை இசையமைப்பாளர்கள்ட்ட கேட்டு வாங்குவாராம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம். நிலையத்தில் நேரம் 9:10:20.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்க போறாங்க. வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
4: ஆலே வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன், அம்பத்தூரிலிருந்து.
0: அம்பத்தூரிலிருந்து ரேவதி ஸ்ரீராமன் சார், போலாமா?
4: உங்களுக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நம்ம நிகழ்ச்சி
4: அருமையா பண்றீங்க.
0: நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
4: சொல்லுங்க.
0: முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நறுமண பொருள்.
4: சந்தனம்.
0: இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், சமையல்ல பயன்படுத்தப்படும் சொன்னேன். இல்ல இல்ல, இருங்க இருங்க, நான் சொல்லிடுற எல்லா குறிப்பையும் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க அதே மாதிரி, சரியா? ரைமிங்கா வரணும் எனக்கு. ஆதாரம், இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு ஆதாரம் கப்பல் அப்படின்னு பொருள்படக்கூடியது, ஓகேவா? கடப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கருவின்னு கூட அதை சொல்லலாம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு கிராமிய நடனம் ஒன்று.
4: உப்பு.
0: என்ன சார்?
4: உப்பு.
0: உப்பு வந்தா நீங்க மீதி ரெண்டு கண்டுபிடிச்சாதான் நீங்க உப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஈஸி. மீதி என்ன சார்?
4: துடுப்பு.
0: துடுப்புன்னு சொல்றீங்களா? இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். துடுப்பு வைக்கல. வேற யோசிக்கலாமா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுக்கான குறிப்பு ஆதாரம் கப்பல் அப்படின்னு பொருள்படும் கடப்பதற்குரிய ஒரு கருவியும் கூட இது.
4: ஆதாரம் கப்பல்.
0: ஆமா ஆமா, அப்படின்னு பொருள்படக்கூடியது கடப்பதற்குரிய ஒரு கருவியும் கூட.
4: வருமா?
0: இல்ல வராது. மூன்றாவது குறிப்பு வந்து கிராமிய நடனம் ஒன்று. திருவிழாக்கள்ல அதிகமா இன்றும் அரங்கேற்றப்படக்கூடிய நடனம் அது.
4: தெருக்கூத்து. வருமா?
0: இல்ல, நம்ம யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இல்ல, அவ்வளவுதான். இந்த மூன்று சொல் மூன்று குறிப்பு. நன்றி
4: நன்றி.
0: வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் புஷ்பா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்து இளங்கோ கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்னு பதிவு பண்ணிருக்காங்க. கார்த்திகேயம் சிவசுப்பிரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன், மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நறுமண பொருட்களை கொண்டு விளையாட்டா நிமிந்து உக்காந்துட்டேன்னா பாத்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா அவருடைய மறைவு, அவருடைய நினைவாக திரைப்பட பாடல்கள் வழங்குவது சிறப்பு அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. அந்தோனிராஜ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் திரும்பவும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பாடல்கள்லாம் சூப்பர்னு பதிவு பண்ணிருக்காங்க. வண்ணேபுரம் மணிகண்டன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து வார்த்தை விளையாட்டுக்காக வாழ்த்துக்களை

0: பதிவு பண்ணியிருக்காங்க. ஆலப்பாக்கம் பார்த்திபன், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், இவங்க நாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: இந்தியிலிருந்து
0: விஜயா பேசுறேன். சொல்லுங்க.
1: கிராமிய நடனம் கரகம்.
0: சூப்பர் சூப்பர், இத வச்சே கண்டுபிடிச்சிருங்க.
1: கரகம், அப்புறம் அந்த இது வந்து அதுதான். ஆனா அது நறுமண பொருள் வந்து லவங்கம் மேடம்.
0: இல்ல, இப்போ கரகம்னு வச்சாச்சு இல்லையா, கரகம்னு வச்ச உடனே அந்த அந்த ரகத்தை வச்சே நீங்க கண்டுபிடிங்க.
1: கிராம்பு
0: மேடம், ரகம்னு வந்தா எப்படி கிராம்பு வரும்?
1: ஓ, ரகம்.
0: ஒரே ஒரு எழுத்து தான் சேர்க்க போறீங்க. ரைட்டு, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேம், சந்திரசேகர், வேலூர் கற்பாடி.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: நீங்க கொடுத்த நாலு கேள்விகளையும் கேட்டேன், எத்தனை எழுத்து சொல்லு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே மேம்.
0: ட்ரை பண்ணலாம் அப்படின்றீங்களா? நான்கு. வாழ்த்துக்கள். அதாவது ஆதாரம், கப்பல் அப்படின்னு பொருள்படக்கூடியது, கடப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கருவியும் கூட இது. அங்கீகாரம் எப்படி கப்பல்னு பொருள்படும்? அது அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி நான் லெட்டர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிருக்கேன் இல்லையா. அப்ப அங்கீகாரம்ன்றது எழுத்துக்கள் மிகைப்படுதே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இல்ல இல்ல, கப்பல் தான் நானே சொல்லிட்டேன். அப்ப நான் கப்பலை கேட்க மாட்டேன், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கறேன். நன்றி. இங்க வந்து இளங்கோ, அவர் வந்து சீரகம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. பெரும்பாக்கத்துல இருந்து வனஜா சுந்தர், அவங்க வந்து நங்கூரம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இன்னொன்னு, நான் ஆதாரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ப நங்கூரம்ன்றது பதிலா நீங்க வேற கூட யோசிக்கலாம். சூளை ரீஜா மனோகரன், அவருமே கூட கரகம் அப்படிங்கிற விடையை பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், பெரும்பாக்கம் வனஜா, இவங்க வந்து நங்கூரத்துக்கு பதிலாக நீங்க வேற ஒன்று யோசிக்கணும். பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து சோமசுந்தர பிரபு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன், அவருமே கூட இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கேஹா அப்படின்னு சொல்லிட்டு பதில்களும் ரொம்ப அருமையா இருக்கு பதிவு பண்ணிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், கரகம் சீரகம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. சரி, யார் சொல்றாங்க இந்த ஒரே ஒரு ஆன்சர்? வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க? வணக்கம்.
3: கரகம் சீரகமா?
0: அதான், நீங்க யார் பேசுறீங்க?
3: தினேஷ்.
0: தினேஷ் எங்க இருந்து?
3: திருச்சி.
0: திருச்சியில இருந்து தினேஷ். இப்போ கரகம் சீரகம் அது வந்துடுச்சு, ஓகே. இன்னும் ஒன்னு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு, ஆதாரம், கப்பல் அப்படின்னு பொருள்படக்கூடியது, கடப்பதற்கு உதவிய உதவும் ஒரு கருவியாகவும் அதை சொல்லுவாங்க. அது அது ஒரு இது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லணும். நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: நித்யா சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
4: கலங்கரை விளக்கமா இருக்குமா?
0: இல்ல இல்ல, நான் இன்னைக்கு ஒரு டைமிங்ல ரைமிங்ல போயிட்டு இருக்கேன், அதனால அது இல்ல. நன்றி. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
5: மாடம்பாக்கம் அயன் முரளி மேடம்.
0: அயன் முரளி, என்னவா இருக்கும்?
5: சரகம் மேடம். சரகம்.
0: சரகமா இருக்கும்ன்றீங்களா? சரகம்னா அது கிடையாதே. இங்க எனக்கு பிரமீலா தமிழ்ச்செல்வன் சரியான விடைய பதிவு பண்ணிட்டாங்க. நன்றி
5: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
6: செங்கல்பட்டுல இருந்து சம்பத் பேசுறேன்
0: மேடம். சம்பத் சொல்லுங்க, என்னவா இருக்கும் அது?
6: நங்கூரமா?
0: இல்ல, நங்கூரம் இல்ல, நங்கூரம் இல்ல. அது அதுக்காக தான் நான் சொன்னேன், ஆதாரம் அப்படின்னு பொருள்படக்கூடியது, அது ஒரு மந்திரம், இதை ஒரு மந்திரமா எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு சவால் மாதிரி மந்திரமா எடுத்துப்பாங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
6: ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: வணக்கம். ஹரி சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
7: தாரகம்.
0: தாரகம், அவ்வளவுதான் ஹரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுதான் தாரக மந்திரம்னு எடுத்துக்கங்கன்னு, அதுக்குதான் மந்திரம்னு ஒரு சொல்ல கொடுத்தேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ஆதாரம், கப்பல் அப்படின்னு பொருள்படக்கூடியது, கடப்பதற்குரிய ஒரு கருவியும் கூட அப்படின்றதுக்கு கரெக்டா தாரகம் அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட் பிரமீலா தமிழ்ச்செல்வன் அவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிவன் அருண், அவங்க வந்து திருச்சி கும்பகோணம் அப்படின்னு ஊர் பெயரை மாத்தி ஒரு நேர் பேசிக்கிறாரு. கவனிக்கும் சார், எனக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியலையே சார், அவங்களாதான் அவங்கள மாத்திக்கணும். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் அசத்தல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி தாரகம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு.

ஏய், இங்க வந்து யாரு, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து கமலா வரதன் இவங்க எல்லாமும் ஒரு சில விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு கிழக்கு சீமையிலே, இந்த படத்துல இருந்து கேட்க போறோம். மனோ மற்றும் சுஜாதா பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். இது இயக்குனர் இமயம், பாரதிராஜா இயக்கிய திரைப்படம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கலக்கல் அரங்கத்தில் நேயர்கள் அப்படி பங்கேற்று சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலக்கல் அரங்கத்தில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யோசித்து யோசித்து மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சிங்க இது. அடுப்படியில் இருந்த நறுமணப் பொருட்களை கொண்டு சுவையான விருந்து படைக்கக்கூடிய உங்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி திறந்திட எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. சுபா திவாகர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. சிவன் அருண் அவருமே வந்து நிறையா விடைகளுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா நான் அதுக்குள்ளேயே அவங்க வரல. ரைட், ஓகே. ராதா கிரிதரன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த வார்த்தை விளையாட்டு ரொம்ப அழகாக இருக்குது. தொகுப்பும் பாடல்கள் தொகுப்பும் நல்லா இருக்குது. ரைட், ஓகே. அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு நீங்கள் முகநூல் பதிவுகளையும் படிச்சிடுறீங்க பாருங்க, அதுவும் பிடிக்குது அப்படின்னு முரளி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். அப்படின்னும் போது ஒரு நேயர் வராரு. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சவுந்தரராஜன் துறைப்பாக்கம், ரைட். முதல்ல இருக்கிறது நறுமண பொருளுங்க, ரெண்டாவது இருக்கிறது உடல்ல ஏற்படக்கூடிய புண்ணு, அது ஒரு பிளவு, பிளவுப்பட்டா அது எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி. ஐயா லைன்ல இருக்கீங்களா? பஞ்சபூதங்கள்ல ஒன்று மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு எண் 5 தொடர்புடையது. அதாவது பஞ்சபூதங்கள்ல ஒன்று இதுதாங்க குறிப்பு. வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. யாரோ வந்தாங்க, கட்டாயத்தாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா.
0: பிரமீலா மேடம் சொல்லுங்க, வாங்க.
2: பஞ்சபூதங்களில் ஒன்று ஆகாயம்.
0: சூப்பர் மேம்.
2: நறுமண பொருட்கள் பெருங்காயம்.
0: பெருங்காயம், ரைட் மேடம். இது என்னவா இருக்கும் மேடம்? ரெண்டாவது உடல்ல ஏற்படக்கூடிய புண், அந்த பிளவு. வெட்டுக்காயம் மேடம், அவ்வளவுதான் மேடம். வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் மேடம். நன்றி
2: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் பாடல்கள், சூப்பர். அப்படியே சவுண்ட் வச்சு கேக்குறேன்
0: மேடம். அது அது வந்து இயக்குனர் இமயம் அப்படி வாங்கியிருக்காரு பாடல்களை இசையமைப்பாளர்கள்ட்ட கேட்டு.
2: ரசிச்சு கேக்குறோம், நிகழ்ச்சியும் சூப்பர்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம், நன்றி.
2: நன்றிங்க மேடம்.
0: ஏ வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க பெருங்காயம் வெட்டுக்காயம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாலினி தேவி அருணாச்சலம் வித்யா பெரும்பாக்கத்திலேருந்து இவங்க எல்லாமும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வனஜா சுந்தர் அவங்களும் விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து காயம் பெருங்காயம் ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபா திவாகர், ரைட். சூப்பர் மேடம். சேஷாத்ரி கிருஷ்ணன் அவரும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் வந்து ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்.
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: மதுரையில இருந்து புஷ்பலதா மேடம், புலமா? புதுசுதான் உங்களுக்கு.
3: சொல்லுங்க.
0: முதல்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நறுமண பொருள். அந்த நறுமண பொருளே இரு பொருள் தரக்கூடியதா இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சுற்றுதல் அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல். ஆமா, இப்போ கோவில் போறோம் சுத்தறோம் அப்படின்னா அது வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறது. மூன்றாவது பூமி.
3: உரிமையா மேடம்?
0: என்ன மேடம்?
3: என்ன சொன்னீங்க? உரிமையா?
0: பூமி, பூமி,
3: பூமி.
0: பூமி உலகம் இதை குறிக்கக்கூடிய வேறு சொல்.
3: மூணு சொல்லிருக்கீங்களா?
0: மேடம் மூணும் சொல்லிருக்கேன். மூணுவும் நீங்க தான் சொல்ல போறீங்க பாருங்க.

0: நறுமணம், லவ கிராம்பு அந்த மாதிரி.
1: ஆமா ஆமா ஆமா, நீங்க இப்ப அந்த அந்த நறுமண பொருளே இரு பொருள் தரக்கூடியதா இருக்கு மேம்.
0: அந்த லவ கிராம்புலயே இரு இரு பொருள் தரக்கூடியதா மேடம்?
1: ஆமா.
0: லவ கிராம்பு
1: சூப்பர். இங்க மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து ஆன்சர் எனக்கு பதிவு பண்ணிட்டாங்க மேடம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: சரி மேடம்,
1: நன்றி நன்றி.
0: குறிப்பு கொடுங்க மேடம், சொல்லிடுறேன்.
1: என்ன மேடம் புரியல?
0: ஒண்ணு ஏதாவது குறிப்பு கொடுங்க. அந்த பட்டைங்கிறது சரியா?
1: இல்ல பட்டைன்றது சரியில்லை மேம், கரெக்ட் தவறு. இந்த மூன்று குறிப்பு தான், இப்படிதான் கண்டுபிடிக்கணும்.
0: பூமிக்கு பூலோகம் மேடம்?
1: இல்ல மேடம், வேறையும் யோசிக்கலாம்.
0: சரி மேடம்,
1: நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
1: வனஜா சுந்தர் அவங்க வந்து வையகம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு மது அவங்க வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே. மீரா வெங்கட்ராமன் இவங்க வந்து ஒரு அழகான குறிப்பு கொடுத்துட்டாங்க, ஏலம் அப்படின்னு. அந்த அது தாங்க இங்கே குறிப்பே, ஏலம் அப்படிங்கிறது தான் நான் குறிப்பாக கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில அப்படி கொஞ்சம் காலையில டிஃபன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆசனையா தான் சமைங்கள ஆசனையாவது சாப்பிடுவோமே எதனா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஹசன் அலி ஷேக் அவங்க வந்து உப்பு வெடிப்பு நெருப்பு சார், நீங்கள் வேற லெவலில் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், இந்த மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. ரைட்டு. சிவன் அருண் வந்து வெட்டுக்காயம் பெருங்காயம் அப்படின்ட்டுருக்காரு. கமலாவரதன் அவங்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மேடவாக்கத்திலேருந்து மணிமாலா ஆனந்தன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏலம் அப்படிங்கிறதையும் இன்னொரு விடையையும் சுபா திவாகர் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அந்த ரெண்டும் கரெக்ட். சுபா திவாகர் மேடம் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
1: லலிதாம்மா சொல்லுங்க. லலிதாம்மா
2: இப்போ அந்த குறிப்பு என்னெல்லாம் சொல்லுங்க.
1: மேடம் நறுமண பொருள் இரு பொருள் தரக்கூடியது. ஏலம் ஏலம். அப்புறம் வந்து சுற்றுதல் அப்படின்னு பொருள் படக்கூடியது. மேடம் வளம். மேடம் சூப்பர். மேடம் பூமி உலகம் இதை குறிக்கக்கூடிய ஞானம். மேடம் அவ்வளவுதான் மேடம். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க மேடம்.
2: ரொம்ப தேங்க்ஸ்.
1: இந்த ஞானம் யாருமே சொல்லல மேடம், நீங்க தான் சொன்னீங்க மேடம். அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய ஞானம் உங்களிடம் இருந்திருக்கிறது.
2: எனக்கு லைன் கிடைக்கல. நல்லவேளை ஐயோ குருவாயூரப்பா கிடைக்கணுமே வேண்டிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டு
1: கிடைச்சிடுது மேடம். குருவாயூரப்பன் அருள் உங்களுக்கு இருக்கு. நன்றி மேடம்.
2: நன்றி
1: நன்றி. வாழ்த்துக்கள். இங்க வந்து மாலினி தேவி அருணாச்சலம் மீரா வெங்கட்ராமன் திரும்ப திரும்ப வந்து அதே விடைய பதிவு பண்ணிருக்கீங்க நீங்களா. ரைட். வாழ்த்துக்கள். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் அவருமே கூட இந்த ஏலக்காய் பூமி தாய். சார் இப்படி நான் யோசிக்கல சார், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதே மாதிரியே யோசிச்சுட்டு வரேன், ஏலக்காய் பூமி தாய் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு. ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகநாதம் பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரி மது அவங்க யோசிச்சிருக்காங்க. இல்ல இல்ல நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். நிலம் ஏலம் வளம் அப்படின்னு சுகுணா தேவி தாம்பரத்துல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. சுபா தேவாகர் அவங்க வந்து அகிலம்னு இல்ல நம்ம வந்து இந்த ஏலம் வளம்னு வரும்போது ஞாலம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ரைட். ஓகே. பாரதி ராஜா அவரை நினைவு கூடுற வகையில இருக்குது இந்த கிழக்கு சீமையிலே பட பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா இவங்களுமே விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். எர்ணாகுளம் இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
1: மாலா மேடம் பேசலாமா?
3: சொல்லுங்க மேடம்.

இருக்கிறது நறுமண பொருள் மேடம். ரெண்டாவது இருக்கிறது வந்து ஒரு ஒரு திட பொருளை கணக்கிடக்கூடிய ஒரு ஒரு அலகுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ ஏலக்காயெல்லாம் இவ்வளோ வாங்கணும்னா அதுக்கு அது அது ஒரு இது குறிப்பிடுவோம் இல்லையா, கணக்கீடு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வன வகையில் ஒன்று. சூப்பர், கிராம்பு. அப்ப இது என்ன வரும், திடப்பொருளை கணக்கிட அளவிட பயன்படும், அதுல இருந்தே ஆன்சர் இருக்கு மேம். அப்படியே கிராம் மேடம். ஊர்வன வகையில் ஒன்று சொல்லுங்க மேடம். பாம்பு மேடம். ரைட் மேடம், பாய் மேடம். அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்க போற இந்த பாடல் கருத்தம்மா படத்திற்காக வரக்கூடிய பாடல், மென்மினி மற்றும் ஷாகுல் அமித் பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமானின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். கிராமத்துக்கே கூட்டிட்டு போயிட்டே இருக்காருல்ல பாரதிராஜா.

0: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நிலையத்தில் நேரம் 9:40.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: விபத் பாரதி தமிழ் பன்மலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம்னு சொல்லும் போதே ஒரு நேயர் வராரு. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: அன்பராணி. ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரை பண்ணிட்டேன்.
0: பண்ணிட்டீங்க, கிடைச்சிருச்சு. முதல்ல இருக்கிறது வாசனை பொருள், ரெண்டாவது இருக்கிறது போட்டி விளையாட்டு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்.
1: போட்டி விளையாட்டு?
0: ஆமா ஆமா.
1: மேடம்,
0: தொடர்புடையது இல்ல, உடல் உறுப்பே இல்ல.
1: காப்பியம்.
0: சூப்பர். காப்பியம், காப்பியம் அப்படிங்கறது சரியான விடை. இப்ப இத வச்சு கண்டுபிடிங்க பாப்போம்.
1: காப்பியம். ரெண்டாவது என்ன சொன்னீங்க?
0: ரெண்டாவது வந்து போட்டி விளையாட்டு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்.
1: காப்பியம்,
0: போட்டின்னு தான் இது இருக்கும் மேடம், விளையாட்டுன்னு தான் இது இருக்கும். ஆமா.
1: என்ன இருக்கும்
0: இது? என்னது ஆன்சர் சொல்ல வைக்கிறீங்களா? ரைட், பை. வணக்கம். வணக்கம். விஜய் சொல்றேங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க விஜய், என்னவா இருக்கும் விஜய்?
2: இது வெந்தயம்.
0: வெந்தயம், சூப்பர்.
2: அப்புறம் மூணாவது
0: புரியல மேம்.
2: வெந்தயம்.
0: வெந்தயம்.
2: பந்தயம்.
0: பந்தயம்.
2: அப்புறம்
0: காப்பியம். அவ்வளவுதான் மேடம். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. அவங்க வாழ்த்துக்க சொன்னா திருப்பி ஆனா புலருக்குது. மணி அடுத்த கேள்விக்கு போமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாலினி தேவி அருணாச்சலம் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. முரளி மாடம்பாக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகரன், சுகுணா தேவி, இவங்கெல்லாமும் விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் காப்பியம் அப்படிங்கிற ஒரு விடையை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளையும் பறவுகளையும் இசையாக பாடலுக்குள்ள செலுத்துவதில் பாரதிராஜா அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவா இருக்கு. காஞ்சிபுரம் இளங்கோ அவர் கூட விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், பெரும்பாக்கம் வனஜா, சிவன், அருண், இவங்கெல்லாமும் நமக்கு விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. என் நிகழ்வு யார் யார் வழி கேட்பினும் அந்நிகழ்வு பண்பலையே சிறப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் வனப்பு அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவா இருக்கு. நான் அடுத்த கேள்விக்கு போக போறேன் சொல்லும் போது ஒரு நேயர் வராங்க. வாங்க, வணக்கம். ரைட், ஓகே. நீங்களும் பங்கேற்கலாம். 2952085353 மற்றொரு எண் 2838987171. வாங்க, வணக்கம். என்னவோ வராங்க, ஆனால் யாரோ பேசதான் மாட்டேன்றாங்க. ரைட், ஓகே. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை நீங்கள் சேர்த்து தொடர்பு கொள்ளணுங்க. வணக்கம், யாரு அப்படின்னு தெரியலையே. நீங்க வந்தீங்கன்னா பேசினீங்கன்னா தான்

0: அடுத்தடுத்த நேயர்களுக்கு இது ஒரு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா எல்லா நேயர்களும் அந்த வாய்ப்புக்காக காத்திருக்காங்க இல்லையா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: அண்ணா
0: நகர்ல இருந்து மாலினி தேவி. சமையல தினம் பயன்படுத்தக்கூடியது இது. ரெண்டாவது ஒரு பறவை. ஆமா, இந்த பறவை இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க நிறைய பேர். இத மாதிரி இரு அப்படின்னுவாங்க. ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பின்பற்றுதல், கடைபிடித்தல் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல். ஆமாமா, ஆத்திச்சூடியில இது சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தோடு ஒட்ட என்ன
1: பண்ணணும்?
0: ஒத்து வாழ்னு வந்துருமா ஆத்திச்சூடியில? கமலாவரதன் இப்போதான் மேடம் நீங்க ஞாலத்துக்கே வந்திருக்கீங்களா? நாங்க அத்த குஷினுக்கே போயிட்டோம். வீரதுரை அவர் வெந்தயம் பந்தயம் காப்பியம்னு பதிவு பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் அருமையான பாடல்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. என்னன்னு தெரியலையே, நேயர்கள் வராங்க ஆனா பேச தான் யோசிக்கிறாங்க. நான் கேட்ட இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா 2952085353 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2838987871. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். யாருங்க?
2: செல்வசுந்தரி.
0: செல்வசுந்தரி மேடம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி எவ்ரி திங் இஸ் ஓகே. சொல்லுங்க.
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் கேள்விக்கு, செகண்ட்க்கு அண்ணம், ஃபர்ஸ்ட்க்கு அரிசி.
0: ஆஹா. ஆ அப்புறம்
2: ஊரோடு ஊரோடு வத்துவால்.
0: ஓ, அப்படி வச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப அண்ணம் அரிசின்னு சரி, ஏதாவது ஒரு ஆள்னாவது எடுத்தீங்கன்னு நான் வச்சிருக்கேன். நான் வந்து முடிவு சொற்களை தான் ஒன்னா வச்சிருக்கேன் இன்னைக்கு. அன்புராணி மிக சரியான விடைய பதிவு பண்ணிருக்காங்க. அண்டு ஸ்பிட் நகர்ல இருந்து ராஜேஷ் அவங்க கூட வந்து ஒரு ஒன்னு ரெண்டு விடைகளுக்கு வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. சவுந்தரராஜன் சார் சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
3: பொழுது.
0: சூப்பர்.
3: மொதக்குளோ என்ன
0: மேம்? அதான் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு.
3: மெழுகு வர
0: மே. ஐயோ பயமுறுத்தாதீங்க, நானே சமையல்ல ஒரு மாதிரி எதனா எடுத்து பண்ற போறேன். பை
3: பை
0: பை. ரொம்ப அழகா ரெண்டு விடைகளை கண்டுபிடிச்சாங்க. இங்க வந்து மாலினி தேவி அவங்க வந்து மிளகு கழுகு ஒழுகுன்னு. நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்து இந்த காவை வச்சு இன்னைக்கு எடுத்திருக்கேன், அதனால வேற மாத்திக்கிட்டேன் நானு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
2: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
2: முழுங்கல் வர மேடம்.
0: என்னது
2: முழுங்கல்?
0: முழுங்கலா? அது என்னது? பறவைக்கு என்ன வச்சிருக்கீங்க? இத மட்டும் நீங்க புழுங்கல்னு வைங்க, பறவை எல்லாம் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க. பத்மாவதி அம்மா ஆன்சருக்கு வாங்க. நல்லா இருக்கேம்மா. ஆன்சர் சொல்லுங்க, விடை சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? சரி, அப்படி இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து மிளகு கழுகுன்னு பண்ணியிருக்கிறாங்க. வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து பெரும்பாக்கத்திலிருந்து மிளகு அப்படிங்கிறதே பண்ணியிருக்காங்க. நான் தான் கால ஆரம்பிங்கன்ட்டல்ல, நீங்கள் எல்லாரும் மிளகுன்னே பண்ணியிருக்கீங்க. ரைட்டு. சுபா திவாகர் சரியான உடைய பதிவு பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிவன் அருண் மிளகு.

0: அப்படிங்கிறத மட்டும் பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் மேடம், நீங்கள் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கீங்க, அழகு மெழுகு அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க மிளகு கழுகு ஒழுகு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புழுங்கல் ஒழுங்கல் அப்படிங்கிற மாதிரி மேடம் வனஜா சுந்தர் மேடம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வீரதுரை அவருமே வந்து மிளகு கழுகு பழகுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க, விடை சொல்லுங்க.
1: மேடம் ரொம்ப நன்றி மேடம், உங்கள் விருப்பத்தில் என் பேர் படிச்சீங்க.
0: சரி,
1: மிளகா மேடம்?
0: மிளகு இல்ல, நான் தான் காலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல. அன்புராணி ஏற்கனவே சரியான விடையை பதிவு பண்ணிட்டாங்க.
1: கடுகு கடுகு
0: கடுகு அவ்வளவுதான் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: மிளகு வேணாம், இன்னைக்கு கடுகு வச்சுக்கலாம்னு மாத்திட்டேன். நன்றி.

0: இன்னைக்கு மிளகு வேணாம், இன்னைக்கு கடுகு வச்சுக்கலாம்னு மாத்திட்டேன். நன்றி. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர் சொல்லியிருக்காரு, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்கிறோம், பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இளங்கோ அவருமே கூட விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆடாமல் அசையாமல் அமர வைத்து ஒரு மணி நேரம் அழகான பாடல்களை தந்து அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்த உங்களுக்கு நன்றிகள்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு.
1: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே அப்படி இந்த சமையல்லாம் வந்து ரொம்ப என்னம்மா இதெல்லாம் நாங்கள்லாம் தூள் கிளப்புவோம் பாருமா உன்ன மாதிரி நினச்சியாமா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்லாம் அப்படி தட்டி தூள் கிளப்பிட்டு போயிட்டாங்க. சுபா திவாகர் அவங்க வந்து ஒண்டர்ஃபுல் கேம் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ மேடம். கடுகு தாங்க நம்ம சமையல்ல. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடுகு வெடியத்தை பார்த்தாலே அப்பா 10 அடி தூரம் தள்ளி போவோம், பயப்படுவோங்க. இது என்னடா இது பட்டாஸ் மாதிரி வெடிக்குது அப்படின்னு. கடுகு அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு பறவை அப்படிங்கிறது கடுகு அப்படிங்கிறது பின்பற்றுதல் கடைபிடித்தல் அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புரவு ஒழுகு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதைத்தான் இங்கே நான் குறிப்பாக கொடுத்துருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பை கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி யார் அப்படின்னா ஹரிஹரன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது நமக்காக கேப்டன் மகள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பாரதி ராஜா அவர் இயக்கிய படம் இது. ஹம்சலேகா அவருடைய இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: இருக்கிறது. முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து பாரிவல்லல் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்டு பாரதிராஜா இயக்கிய படங்களுடைய பாடல்களுடைய தொகுப்பு, அந்த காட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி காட்டியது அப்படின்னு நினைவில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுடைய பதிவு, பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு இளங்கோ அவருமே காஞ்சிபுரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அந்த எந்த பெண்ணிலும் அந்த பாடலை குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரனுமே கூட அந்த பாடலை குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுமே எல்லா பாடல்களுமே நல்லா இருந்தது. மதுரை சோ சண்முக சுந்தரம் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு மீண்டும் பாரதிராஜாவோட பாடல்களை கேட்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில கேட்கலாம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை அடுத்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்ற சிறப்பிக்கலாம். உங்க கூட இணைவதற்காக ஆஜே சுதா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த தொலைபேசி எண்களில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்குற புது நேயர்கள் நீங்களா இருந்தால் குறிச்சுக்கோங்க. 2 9 5 2 0 8 5 3 இது ஒரு எண். 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண். 0 4 4 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஃபோன் நம்பர்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2952 0853 இது ஒரு நம்பர், 2838 9871 இது இன்னொரு நம்பர். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். நேர்களாகி நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் இன்றைய தினம் சர்வதேச விளையாட்டு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. அண்ட் கூடவே வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அதாவது உலக கால்பந்து போட்டிகள் இன்றைய தினம் நம்ம இந்திய நேரப்படி இரவு ஆரம்பிக்க இருக்கு. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்கச்சக்க அணிகள் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறையா இதுவரைக்கும் பேர் தெரியாத நாடுகள், தீவு நாடுகள்லேருந்துலாம் வந்து அவங்கெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. 3 இடங்களில் நடக்க இருக்கு. 108 போட்டிகள் கிட்டத்தட்ட நடக்க இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக, அதுவும் இன்னைக்கு கால்பந்து போட்டி துவங்க இருக்கு அப்படிங்கிறச்சு அது சம்பந்தமாக நிறைய சின்ன சின்ன தகவல்கள், இது வரைக்கும் நடந்த கால்பந்து போட்டிகள், உலக அளவில் நடந்த கால்பந்து போட்டிகளில் நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இதெல்லாமும் நாம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையிடையே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேர்களாக உங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கால்பந்து அப்படிங்கிறது வந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களையும் வந்து சுறுசுறுப்பாக

கூடிய ஒரு சில விளையாட்டுகளில் இந்த கால்பந்து அப்படிங்கிறது ஒன்றுன்னு சொல்லலாம். இது வந்து உலகமே ரசித்து பார்க்கக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது டைமிங் வந்து இப்போ அதுவும் யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று இடங்களில் நடக்க இருக்குது இந்த தடவை, அது வந்து நம்ம இந்தியா டைமுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னா கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கால்பந்து வெறியர்கள்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து ராத்திரி அலாரம் வச்சுக்கிட்டு அந்த மேட்ச்சை பார்த்துட்டு பேலன்ஸ், அதுவும் இப்போ நமக்கு வசதிகள் நிறையா இருக்குது, அந்த பேலன்ஸை வந்து ஹைலைட்ஸாக பார்க்கறதுக்கு இல்லை அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு டிவியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம், அந்த அளவுக்கு அந்த விளையாட்டு அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய விஷயம். கால்பந்து மட்டும் இல்லையே, விளையாட்டு அப்படின்னாலே நம்ம உடலை வந்து சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது. உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ விளையாட்டுங்கிறது எல்லா வயதினரும் விளையாடக்கூடியது. அது வந்து நம்ம உடலை வந்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முதல்ல ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க கிரீடம் அப்படிங்கிற படத்துலேருந்து. சங்கர் மகாதேவன் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் இந்த பாடல். 4 நிமிடங்கள் 5 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி கணைகளை தொடுக்கலாம்.

0: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு, வாழ்க்கை போராட்டத்தில் விளையாடிப்பார் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாம் கேள்விகள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கோம், கேள்விகளுக்கான விடைகள் சொல்கிறதுக்கு நேர்களாகி நீங்களும் தயாராக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மே ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு.
1: மேடம் வணக்கம். மேடம், நாங்க சோமங்கலத்துல இருந்து லதா பேசுறோம். மேடம்
0: சோமங்கலம்ல இருந்து லதா, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், சமீபத்துல விளையாட்டுத்துறையில என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களா நீங்க?
1: நியூஸ் பாப்பா மேடம், அவ்வளவுதான், ரொம்ப தெரியாது. நியூஸ் பாப்பா மேடம்.
0: ஓகே ஓகே, சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கேள்வி கேட்கறேன் உங்களை. என்னன்னா, குருந்தேவர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, குருந்தேவர் சிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில், அதாவது போன மாதம் மே மாதம் வந்து ராஞ்சியில் நடந்த ஒரு போட்டியில் அவர் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. தேசிய மூத்தோர் கூட்டமைப்பு போட்டி என்ன விளையாட்டுன்னு சொல்லலாம், இல்ல அந்த விளையாட்டுல என்ன சாதனை பண்ணினாரு அப்படிங்கறத சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு? தேசிய மூத்தோர் தடகள கூட்டமைப்பு ஓட்டம், ஓகேயா, 100 மீட்டர் ஓட்டத வந்து 10.09 வினாடிகள்ல கடந்த முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை பண்ணிருக்காரு அவரு. நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோஷன் சுந்தரம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
2: கால்பந்து பத்தி கேட்க போறீங்க, கேளுங்க மேடம்.
0: கால்பந்து பத்தி நிறைய கேட்க போறேன், அது தவிரவும் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு கால்பந்து தான் வேணுமா?
2: கேளுங்க மேடம்.
0: ஓகே, என்ன கேட்கலாம்? கால்பந்து போட்டிகள் என்னைக்கு ஆரம்பிக்க இருக்கு?
2: இன்னைக்கு தான், அதாவது June 11 இருந்து July 19 வரைக்கும்.
0: ஓகே, எங்கெங்க நடக்க இருக்கு?
2: அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா.
0: எவ்வளவு போட்டிகள் நடக்க இருக்கு?
2: 48 நாடுகள் கலந்துக்கிறாங்க.
0: சூப்பர், வெரி குட். 100க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடக்க இருக்கு இல்லையா? ஓகே, வேற என்ன உங்களுக்கு கூடுதல் தெரியும், தகவல் தெரியும்?
2: 1930ல்தான் இந்த கால்பந்து ஆரம்பிச்சாங்க.
0: இது வரைக்கும் எந்த கண்ட்ரி வந்து ஜாஸ்தி தடவை வின் பண்ணிருக்காங்க?
2: பிரேசில்.
0: எவ்வளவு தடவை? ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, அதாவது நிறைய தகவல்கள் கொண்டு வந்து சொல்றச்சே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கொஞ்சமாச்சும் நேயர்களும் வந்து அவங்களும் ஈக்குவலா அதுக்கு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறச்சே சந்தோஷமா இருக்கு. நேயர்கள் மூலமா நிறைய விஷயங்கள் தெரியறச்சே இன்னுமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: குடும்பம் ஒரு கலம்பம்.
0: என்னது பாடல்? உங்கள் சாய்ஸ் கிடையாது, இது என் கேள்விக்கு என்ன பதில்? பரவாயில்ல, வந்துட்டீங்க. கேள்விகள், அதாவது விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் நாம தயார் பண்ணி வச்சிட்டு இருக்கோம், சொல்றீங்களா? கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? அவர் வந்து மதியம் 1 மணிக்கான பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை வந்து காலையில 10:13:55 வந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சி வரணும்னு எதிர்பார்க்கிறார் போல் இருக்கு. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாமே? சரி, ஓகே, லைன்ல வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கு லைன் கிடைச்சதுனாக்க தயவு செய்து எல்லாரும் உடனே உடனே பேசிடுங்க.
4: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
5: तो ऐसा बोलो ना,
4: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात?
6: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
7: எனக்கு

0: கட்டணமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விக்கு விடை அளிக்க வந்த நேயர் யாரு?
3: வணக்கம் மேடம், நல்லா
2: இருக்கேன் சார். கேள்வி கேட்கலாமா?
3: அதாவது
2: எதை பத்தி? கிரிக்கெட் சம்பந்தமான கேள்வி கேட்கணுமா? சரி, ஒரு கேள்வி இருக்குங்க. ஆக்சுவலா அதாவது ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு சர்வதேச அளவுல, ஓகேயா? பின்னாடி சவுண்ட் ஜாஸ்தி வருது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சர்வதேச விளையாட்டு வீரர் இருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ரெண்டு விளையாட்டுகள்ல அவங்க நாட்டுக்காக விளையாடி இருக்காரு, யாருன்னு தெரியுமா? நீங்க க்ளூ, நீங்க சொன்ன க்ளூவும் அதுவும் கனெக்டட். ஆக்சுவலா யாரு அவர் வந்து தேசிய அணிக்கு விளையாடி இருக்காரா?
3: சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல
2: டீம்ல வந்து அவர் வந்து நேஷனல் டீமுக்கு விளையாடி இருக்காரா? ஆமா, பாருங்க இணையதளத்துல தேடி பாருங்க. எனக்கே இன்னைக்கு அது வந்து செய்தித்தாள்ல படிச்ச உடனே ஆஹா, இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கே, உடனே நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு.
3: 1983 மேட்ச்ல இவர் அவுட் ஆனதுதான் அந்த மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட்.
2: அது நீங்க சொல்றது கிரிக்கெட்ல, நான் சொல்றது அவர் வந்து ஃபுட்பாலும் விளையாடி இருக்காராமா. தேடி பாருங்க இணையதளத்துல, நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ, போன் லைன் கிடைச்சாச்சுன்னா போன்ல பேசுங்க. ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் யாரா இருந்தாலும் பேச முடியும், இல்லாட்டா காத்துட்டு இருக்கிற மற்ற நேயர்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் போயிடும். ஓகே, அவங்க வந்து அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
2: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க மேம்.
2: இந்தியாவோட முதல் ஷூட்டிங் அதாவது துப்பாக்கி சுடுதல் இருக்கு இல்லையா, அதுல இந்தியாக்காக ஏசியன் கேம்ஸ்ல தங்கம் வாங்கி கொடுத்த முதல் நபர், அவரை பத்தி சமீபத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நாளேடுகள் எல்லாம் செய்திகள் வந்தது, யாருன்னு தெரியுமா? அவர் இப்போ இல்ல, ஆக்சுவலா வயசான காரணத்தால போன வாரம் இறந்துட்டாரு. இந்தியாக்காக இந்த பெருமையை தேடி கொடுத்திருக்காருங்கிறதுனால தான் இந்த கேள்வி.
4: இவர் வந்து ராஜா ரந்தீர் சிங்.
2: வெரி குட், சூப்பர், கலக்கிட்டீங்க.
4: நன்றி.
2: எனக்கு இயர்லாம் தெரியல, உங்க மூலமா வேணா நான் தெரிஞ்சுக்கிறேன், பட் கன்ஃபார்ம்டா தெரிஞ்சா மட்டும் நம்ம சொல்லலாம். ஏர்ல போகறச்சே, லைவ்ல இருக்கறச்சே இல்லையா?
4: நன்றி.
2: அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. வணக்கம். யார்?
5: கோபி
2: கிருஷ்ணன். எங்க இருந்த? தஞ்சையா?
5: திருத்தன்குடி.
2: ஓகே, உங்களுக்கான கேள்வி, செஸ் சதுரங்கத்துல சமீபத்துல பிரக்ஞானந்தா வந்து ஒரு சாதனை பண்ணாரு, அது வந்து எந்த செஸ் டைட்டில் வின் பண்ணாரு, இல்ல எந்த நாடு?

0: தெரியும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருக்கார், சென்னை சேர்ந்து ஒருத்தர் சாரு, அவர் தெரியும். அப்போ யாரும் தெரியல மேடம், தெரிஞ்சுக்கலாம்.
1: அவர் வந்து நார்வே செஸ் டைட்டில் வின் பண்ணாரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னாக்க, விஸ்வநாதன் ஆனந்த் கூட இது வரைக்கும் அந்த நார்வேயோட செஸ் டைட்டில வின் பண்ணினதில்ல. அவர் வந்து நார்வே செஸ் போட்டிகளில் கலந்துட்டு இருக்காரு, பட் இந்த டைட்டில் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன், ஃபர்ஸ்ட் தமிழியன், ஃபர்ஸ்ட் சென்னையைட் அப்படின்னாக்க பிரக்ஞானந்தா
0: தான்.
1: சரி, ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கண்ணன்,
1: கேக்கலாமா? என்ன கேக்கலாம்? ஓகே, இப்ப பிரக்ஞானந்தா பத்தி ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? அவங்க வந்து சமீபத்துல வின் பண்ணாங்க நார்வே செஸ் டைட்டில் இல்லையா? அவங்களோட கூட இன்னொருத்தங்களும் வந்து நம்ம முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே முதலமைச்சர் பாராட்டியிருக்காங்க. சகோதரி, அவங்க போனாங்க, அவங்க குடும்பத்தோட போனாங்க, அது வேற விஷயம். இன்னொரு விளையாட்டு வீராங்கனை போயிருக்காங்க, ஓகேயா? அவங்க பேரு சவிதா ஸ்ரீபாஸ்கர். சவிதா ஸ்ரீபாஸ்கர் அவங்க வந்து 21வது ஏசியன் இண்டிவிஜுவல் விமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் அவங்களையும் நம்ம பிரக்ஞானந்தியாவும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஸோ இந்த சவிதா ஸ்ரீபாஸ்கர் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் அந்த செஸ் போட்டி நடந்தது?
2: ஜப்பான்
1: இல்லை, மங்கோலியா. அதாவது விளையாட்டு துறையில பாருங்க, சாதனைகள் பண்றவங்க எக்கச்சக்க பேர் நம்ம இந்தியால இருக்காங்க. அதனால விளையாட்டு துறைய வந்து நான் வந்து ஒரு அடுத்த கேரியரா எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம வீட்டு பசங்க யாராவது சொன்னானாக்கா, படிச்சுட்டு கூடவே நீங்க விளையாட்டும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர, விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாருக்கு எந்த திறமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோட வாழ்க்கை கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவோ இடையூறுகளுக்கு அப்புறமா வந்து அவங்கெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காங்க. சாதனைகள்ங்கிறது டக்குன்னு வரது கிடையாது. ஒரு தடவை தோல்வினாக்கா அதுலேருந்து துவண்டு போகாமல் அடுத்தடுத்து முயற்சி எடுத்து எடுத்து எத்தனை பேர் நிறையா தோல்விகளை சந்தித்து தான் அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது மூலமாக அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட வாழ்க்கை கதைகள் மூலமாக நாம் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, போராட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் உண்டு. அந்த போராட்டங்களை மீறி நாம் வந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, மோதி விளையாடு அப்படிங்கிற படத்துலேருந்து. ஹரிஹரன், தேவா இவங்களோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஹரி அண்ட் லெஸ்லியோட இசையமைப்பில், 4:35 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் வரலாம்.

மோதி விளையாடு மோதி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் வந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று இரவு இந்திய நேரப்படி இன்று இரவு துவங்க இருக்குது. ஸோ கால்பந்து பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த கால்பந்து போட்டிகள் அப்படிங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது 1958 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த காலத்தில் 1958 நினச்சி பாருங்கள், அப்போல்லாம் இப்போ மாதிரி இணையதளமோ ஃபோன் வசதிகளோ கிடையாது. ஓகே, அப்படி இருக்கிறச்சு என்ன இருக்கு, அர்ஜென்டினா வந்து ஸ்வீடன்ல போய் விளையாடி இருக்காங்க. அவங்களோட அந்த யூனிஃபார்ம் அந்த ஜெர்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுத்தாப்பில் விளையாடக்கூடிய வெஸ்ட் ஜெர்மனி அவங்களோட கலரும் இவங்க கலரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இணையதள தொடர்பு தொலைபேசி தொடர்புலாம் இல்லாததுனால இந்த மாதிரி ஆகவே மைதானத்துக்குள்ள நுழையரிச்சே தான் தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து, அதாவது அர்ஜென்டினா டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வீடனில் நடக்குது இல்லையா, அதனால ஸ்வீடனில் இருக்கிற ஸ்வீடன் நாட்டோட அந்த கவுண்டி கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு அணியோட அவங்களோட ஜெர்சியை எடுத்துகிட்டு போட்டு அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவங்க விளையாடிருக்காங்க. எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் பாருங்களேன். இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இணையதளம் இருக்குது, கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, தொலைத்தொடர்புங்கிறது நிறையவே நமக்கு முன்னோக்கி நம்ம செஞ்சுட்டுருக்கோம். ஆனால் வந்து 1958 இந்த தொலைபேசி வசதிகள் இணையதள வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் ரெண்டு அணிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் ஜெர்சி போட்டுக்கிறச்சு போட்டுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த உள்ளூர் கவுண்டி ஃபுட்பால் டீமோட ட்ரெஸ்ஸை வாங்கி இவங்க போட்டுட்டு விளையாடிருக்காங்க அர்ஜென்டினா டீம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக இன்னைக்கு வர இருக்கு. ஸோ நேயர்களும் வர இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சுதாமா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: மடுமாநகர்.
0: மடுமாநகர், சரி. விளையாட்டுத்துறை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா?
1: கேரம் போர்டு, பல்லாங்குழி, அப்புறம் வந்து இந்த இது பலகரை, அது மாதிரி தெரியும். கல்லாங்காய்.
0: கல்லாங்காயெல்லாம் எவ்வளவு காய் கல் வச்சுட்டு விளையாடுவீங்க?
1: இருக்கு ஒரு 50-100 கல்லு வச்சுட்டு விளையாடுவோம்.
0: ஓ, நீங்க விளையாடிக்கீங்க 50 கல்லு வச்சுக்கிட்டு?
1: ஆமா ஆமா, நெல்லி இப்ப கூட இருக்குது.
0: சரி, ஓகே, நன்றிமா. நன்றி.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்க நேயர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம் மேம், பிரகாஷ் புரசைவாக்கம்.
0: பிரகாஷ் புரசைவாக்கம், ஓகே, கேள்வி கேட்கலாமா? சர்ப்ரீத் சிங், தசின் முகமது ஜம்ஷித், நிதான் பெல்லுப்பிள்ளி, சாம்வேல் மோட்டுசாமி, இவங்க எல்லாம் யாரு? என்ன இவங்க எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கு? இல்ல இல்ல, கால்பந்து.
3: ஓகே, ஃபுட்பால். ஓகே ஓகே.
0: என்ன என்ன ஒற்றுமை?
3: ஒற்றுமைனா எல்லாம் இந்தியன்ஸ் தானே மேம்.
0: சரி, இந்தியன்னா இந்தியால விளையாடல, இந்தியா நாடு விளையாடல, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு?
3: இவங்க எல்லாம் ஒற்றுமைனா வந்து எல்லாம் ஒரு ஒரு வேர்ல்ட்ல விளையாடுறாங்க மேம். பிரான்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஒரு
0: சூப்பர். அதாவது இந்தியன் ஆரிஜின், அதாவது இவங்க தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில அதுக்கு இரண்டு தலைமுறைகள் முன்னாடி போய் வெளிநாடுகள்ல செட்டில் ஆனவங்க, அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துல. சோ சர்ப்ரீத் சிங் அப்படிங்கிறவர் நியூசிலாண்டோட டீம்ல இருக்காரு, நியூசிலாண்டோட ஃபுட்பால் டீம்ல இருக்காரு. அப்புறம் தாசின் முகமது வந்து கத்தார்ல இருக்காரு, அவர் வந்து சின்ன பையன், 19 பையன். அவங்க நாட்டுக்கு வந்து அவர் 13 ஃபுட்பால், அதுக்கப்புறம் 17 ஃபுட்பால். ஆஸ்திரேலியா, சூப்பர். நிதன் வந்து ஆஸ்திரேலியா. சாம்வேல் மொட்டுசாமி வந்து டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ ரிபப்ளிக் இருக்கு இல்லையா? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்தியன் ஆரிஜின் இருந்திருக்காங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நீங்க போன் கட் பண்ணிடுங்க, நான் விஷயம் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, 4 பேர்கள், இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், 2 தலைமுறைகள் இல்ல 1 தலைமுறைக்கு முன்னாடி போய் வெளிநாடுகள்ல செட்டில் ஆனவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னாக்கா வெவ்வேறு நாடுகளுக்கு, நியூசிலாந்துக்கு ஒருத்தர், கத்தாருக்கு ஒருத்தர், ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தர், டிஆர் காங்கோக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரோன் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், நெதர்லாண்ட் நாட்டுக்காக 3 உலகக்கோப்பை போட்டிகள் அவர் பங்கேற்றிருக்கார். 1990, 1994, 1998 3 வருடங்கள் ஆரோன் வின்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தலைமுறை, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர், நெதர்லாந்து நாட்டுக்காக கால்பந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அவர் பங்கேற்றிருக்காரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா விகாஷ், விகாஷ் தோஹாசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்காக 2000 விளையாடிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நாம் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்கிறாங்க அப்படின்னாக்க, கூடிய விரைவிலேயே இந்திய அணியே வந்து கால்பந்து போட்டியில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட கண்டிப்பாக இன்னொரு காலப்போக்கில் அடுத்தடுத்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் இந்திய அணி அப்படின்னு ஒரு அணி வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசையான விஷயம், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புவோம். ஸோ அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாமே. வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயாச்சு, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: கோபாலகிருஷ்ணன்,
0: ஓகே. விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில ரொம்ப இளம் வயதிலேயே பாரத ரத்னா விருது வாங்கினவர் யாருன்னு தெரியுமா? இந்தியன்
4: இளம் வயது, இது நம்ம கபில் தேவ் மேடம்.

0: பாரத ரத்னாவா? பாரத ரத்னாவா? பாரத
1: ரத்னா சாரி,
0: சச்சின், சச்சின் டெண்டுல்கர். அதாவது பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்? நிறைய அதில் அதாவது சாதனைகள் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த விருதுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அந்த விருதுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாரத ரத்னா விருது வாங்கினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வந்து விமான நிலையம் போனோம்னாக்கா நம்மளாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அது சர்வதேச விமானமாகட்டும் இல்லை உள்ளூர் விமானமாகட்டும் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம உடைமைகளையும் செக் பண்ணுவாங்க, நம்ம அணிந்திருக்கக்கூடிய உடைகள் செக் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த பாரத ரத்னா விருது வாங்கினவங்களுக்குலாம் அந்த வந்து செக்கிங் அப்படிங்கிறது கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஆகட்டும் இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆகட்டும் எதுலேயுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை, அவங்க வந்து அவங்க துறையில் சாதனைகள் செய்ததுக்கு பதிலுக்கு இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற விருதை கொடுத்து சின்ன சின்ன அங்கீகாரங்கள், இந்த மாதிரி அங்கீகாரங்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அடுத்த நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். தெரியுமா? அது பெண்கள் பிரிவுல 19 வயதே ஆன ஒரு சின்ன பெண்மணி வின் பண்ணிருக்காங்க. மிரா ஆண்ட்ரவான் பேர் அவங்க பேரு. 19 வயதுதான். அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நன்றி. சரி, நேயர்கள் வந்து பாடல் கேட்கணும்னு காத்துட்டு இருக்க நேயர்களுக்காக அடுத்த பாடல் ஈட்டி அப்படிங்கிற படத்திலேருந்து சித்தார்த் மகாதேவனோட குரல்ல, அண்ணாமலையோட வரிகள்ல, ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல 4 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான பாடல். இந்த பாடல் முடிகிற தருவாயில இப்போ இன்னைக்கு இரவு துவங்க இருக்கிற உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக சொல்ல இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 ஓட

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு நேயர்களாகி நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பதில் சொல்லிட்டுருக்கீங்க. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று இரவு இந்திய நேரப்படி துவங்க இருக்குது. அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம், இன்னும் நிறையா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சகோதரர்கள், ஆக்சுவலாக 8 ஜோடி சகோதரர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்காக விளையாடுறாங்க. அதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஜோடி சகோதரர்கள் அதே நாட்டுக்கு விளையாடுறாங்க. ஓகேயா, இப்போ ஃப்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் அப்புறம் தியோ ஹெர்னாண்டஸ் அப்படின்னு சகோதரர்கள் 2 பேர் அவங்க விளையாடுறாங்க. நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூரியன் டிம்பர் குவிண்டன் டிம்பர் அப்படின்னு சகோதரர்கள் விளையாடுறாங்க. குராக்கோ அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து லியாண்ட்ரோ பக்கூனா ஜுனின்ஹோ பக்கூனா அப்படின்னு சகோதரர்கள் விளையாடுறாங்க. அப்புறம் கேப் வெர்டே அப்படிங்கிற நாடு, இதெல்லாம் வந்து புதுசாக இந்த தடவை தான் கால்பந்து போட்டிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த கேப் வெர்டே அப்படிங்கிற நாடு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக டெரோய் டொராட்டே டெல்லாரோஸ் டுவார்டே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள், இவங்க இந்த 4 நாடுகளுக்கு உண்டான இந்த சகோதரர்கள் வந்து ஒரே நாட்டுக்காக விளையாடுறாங்க. வெவ்வேறு நாடுகளுக்காக விளையாடக்கூடிய சகோதரர்கள் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் இல்லையா. ஸ்பெயின் அதுக்கப்புறம் கானா இந்த 2 நாடுகளுக்காக ஒரு சகோதரர்கள் ஜோடி விளையாடுறாங்க. நிக்கோ வில்லியம்ஸ் அப்படிங்கிற சகோதரர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு விளையாடுறாரு. ஆனால் அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா இனாக்கி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் கானா நாட்டுக்கு விளையாடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிசை டுவோ அப்படிங்கிறவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு விளையாடுறாரு. அவங்க சகோதரர் குலா டுவோ அப்படிங்கிறவர் ஐவரி கோஸ்ட் அப்படிங்கிற நாட்டுக்கு விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஜான் சாட்டர் அப்படிங்கிறவர் ஸ்காட்லாண்டுக்கு விளையாடுறாரு. அவரோட சகோதரர் ஹாரி சாட்டர் அப்படிங்கிறவர் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறாரு. நினைச்சு பாருங்க, எதிரெதிர் அணியில் அவங்க வந்து விளையாடுறச்சே எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க பெற்றோர்களுக்கு, அவங்க உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அவங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஃபுட்பாலுங்கிறது அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு விளையாட்டு, அதில் வந்து பயங்கர கிரேஸுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறச்சு. இந்த மாதிரி சகோதரர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு விளையாடுச்சு, அந்த அந்த மேட்சை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்க ஆக்சுவலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவல்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி துவங்கக்கூடிய இன்றைய தினம் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. கூடவே நேயர்களுக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: சென்னை பூந்தமல்லி கலைசாமி, பேர் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே.
1: ஆமா மேடம்.
0: ஓகே. சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது ஜூன் மாசம் 21ஆம் தேதி ஆண்டுதோறும் நடக்கும் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே. சோ இந்த ஆண்டு எங்க வந்து அந்த சர்வதேச யோகா தினத்துக்கான முதன்மை நிகழ்வுகள்லாம் இந்தியாவில் நடக்க இருக்கு, எந்த நகரத்துலன்னு தெரியுமா? எல்லா ஊர்லேயும் டிஃபால்ட்டாக எல்லாரும் அவங்கவுங்க பண்ணணும், பட் மொத்த இந்தியாவையும் ரெப்ரசன்ட் பண்ணி எந்த ஊரில் எந்த நகரத்தில் சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறதுக்கான மெயின்

0: விஷயங்கள் நடக்க இருக்க, முக்கியமான நிகழ்வுகள். கொல்கத்தா.
1: கொல்கத்தாவா?
0: ஆமா. சரிங்களா,
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்களும் மேடம். எம்டி ரவிசங்கர், நகர், அம்பத்தூர். நலமா மேடம்?
0: நலம் சார், கேக்கலாமா
2: மேடம்? இது நல்லா டஃப்பா இருக்குது க்வெஸ்சன்ஸ். உலக தரத்துக்கு போயிடுச்சு மேடம்.
0: உலக தரத்துக்கு போயிடுச்சு.
2: அருமை அருமை அருமை. ரெண்டு மேம், எனக்கு தெரிஞ்சது சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
2: இது வந்து வேர்ல்டு கப், பிரேசில் 5 தடவை, ஜெர்மனி 4 தடவை, இத்தாலி 4 தடவை, இது அர்ஜென்டினா 3 தடவை, பிரான்ஸ் வந்து 2 தடவை, உருகுவே 2 தடவை வச்சிருக்கு. அதே மாதிரி இல்லாம 1 தடவை வந்து இங்கிலாந்து, 1 தடவை ஸ்பெயின் 2010 வச்சுது. ஸ்பெயின் நாடு வந்து 2010 ஆப்பிரிக்கால நடந்தது வச்சுது. இது வந்து ஹாலண்ட் 3 தடவை பைனல்ஸ் வந்திருக்கு, ஜெயிச்சல. அது 2010 ஒண்ணு,
0: 1974. அடுத்த நேயர் வராங்கன்னு சொல்றச்சு, அவங்க வந்து போன் லைன்ல என்கேஜ் டோன் வந்தவொடனே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க போருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு நேயரும் கொஞ்சம் சுருக்கமா நீங்க பேசினீங்கனாக்க மத்த நேயர்கள் உங்க நண்பர்களோட காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். தொலைபேசி எண்கள் இன்னொரு தடவை சொல்றோம், 2952 0853. இது ஒரு எண். இன்னொரு எண் வந்து 2828389871. இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ இப்போ வந்து நம்ம கால்பந்து போட்டிகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. வெறும் கால்பந்து உலகக்கோப்பை அது மட்டும் சொன்னால் போகாது இல்லையா. நம்ம இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாத விளையாட்டு விளையாடுகள்லாம் அவங்கெல்லாம் சாதனை பண்ணிகிட்ருக்காங்க சர்வதேச அளவில். அவங்கள பற்றிலாமும் நம்ம பேசணும் இல்லையா. அப்போ தானே நம்ம அடுத்த தலைமுறை நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும், ஆஹா நம்ம ஊரில் இருக்கிற பசங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த, தெலுங்கானாவை சேர்ந்த சுரகாணி ஈஸ்வா, அதுக்கப்புறம் குமாரவெல்லி லெஹரி அப்படின்னு ரெண்டு பெண்கள் ஆக்சுவலாக ஏஷியன் கேம்ஸ் 2026 இப்போ ஜப்பானில் வந்து செப்டம்பரில் நடக்க இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஈஸியாலாம் செலக்ட் ஆகலை. இவங்களோட பின்னணி கதைகள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப சூழல்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறத விட இன்னுமே கடினமான குடும்ப சூழல்லேருந்து வந்தவங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த சுகாணி ஈஸ்வா அவங்கிற அவங்க வந்து 14 இருக்கட்சியே அவங்க அப்பா வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. ஓகேயா, அவங்க அம்மா வந்து ஒரு தினக்கூலி வேலை செய்யக்கூடியவங்க, கம்மியான வருமானம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டில் சேர்த்து அவங்கள வந்து சாதனைகள் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவான முடிவு. நிஜமாவே ஆக்சுவலா எந்த ஒரு விஷயம், விளையாட்டு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயங்கள் யோசிப்போம், ஆனா பயப்படுவோம், தயங்குவோம். ஐயோ இது பண்ணினா நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு தயங்கி தயங்கி தயங்கியே நிறைய பேர் வந்து அதை ஒதுக்கி வச்சிடுறோம். அதனாலதான் அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம துணிஞ்சு நம்ம ஒரு காரியத்துல இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெற்றிங்கிறது சாத்தியம். அது விளையாட்டு மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சவால்களுக்குமே நம்ம துணிஞ்சு நம்ம வந்து ஒரு செயல்ல இறங்கினோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு வந்து உதாரணம் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டுலாம், பெண்ணும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டுலாம் சொல்லலாம். ஸோ சுராகணி ஈஸ்வா பற்றி சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க அம்மா வந்து தினக்கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இருந்தாலும் கிடைச்ச வருமானத்தை வச்சு பெண்ணை வந்து இந்த கப்பல், அதாவது யாச்சட் சேலிங், அதுதான் அந்த பாய்மர கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போட்டியில் தான் இந்த பெண்மணி வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க. இந்தியா சார்பாக ஜப்பானில் போய் அவங்க வந்து போட்டியில் பங்கு பெற போகிறாங்க. இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு இவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் இருந்ததுனால அவங்களால மேலும் மேலும் வர முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த மாதிரி திறமை இருக்கிறவங்களை எல்லாருமே வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குமாரவல்லி லெஹரின்னு சொன்னோம் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், குழுவாக தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாய்மர கப்பல் போட்டியில் இந்தியா சார்பாக வந்து ஜப்பானில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து பங்கு பெற இருக்காங்க. குமாரவல்லி லெஹரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, இவங்க வந்து 15 கொண்ட ஒரு பெண். இவங்க வந்து

இவங்களோட கதை என்ன அப்படின்னாக்க, அவங்க குடும்பம் வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடம் மாறியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் நோய் நாள்பட்ட ஒரு உடம்பு ப்ராப்ளம் இருந்ததுனால அவரால் வேலைக்கு போக முடியல. அவங்க அம்மா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் நிறையா

0: கூட சேர்த்து இந்த தைரியம் அப்படிங்கிறது நம்மளை வந்து கண்டிப்பாக சாதனைகள் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வாழும் உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்தியா சார்பாக வந்து செப்டம்பரில் போய் ஜப்பானில் வந்து அந்த போட்டியில் பங்கு பெற போகிறாங்க. அவங்க வந்து அந்த இதில் வந்து சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவித் பாரதி சார்பாக நாம் வாழ்த்தலாம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. ஓகே, யாரோ நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஸோ இன்னும் நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள், கால்பந்து போட்டிகள் துவங்க இருக்கிற இன்றைய நாளில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது கால்பந்து போட்டி அப்படின்னாக்கா ஒரு சில விதிமுறைகள்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எல்லோ கார்டு கொடுக்கறது, ரெட் கார்டு கொடுக்கறது, ரெஃபரி வந்து கூடவே ஓடுவாங்க, அவங்க விசில் அடிப்பாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த கால்பந்து போட்டியில் நிறையாவே விதிமுறைகள் இருக்குது. கூடவே வந்து இந்த வெயிலை கருதி வந்து நடுவில் நேரங்களில் நிறையா அவங்களுக்கு வந்து அந்த குடிநீர் குடிக்கிறதுக்காக பிரேக்ஸ் எல்லாம் நிறையா இடைவெளியெல்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம ஏற்கனவே சில நாட்கள் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இதில் பாருங்கள், இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் நமக்கு இணையதளம் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அது கேமராவாகட்டும் எதுவாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சேட்டலைட்லேருந்து எல்லா மூலமாகவும் நம்ம அந்த இதை வந்து மேட்சை பார்க்க முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறச்சு ஒரு ஃபுட்பால் மேட்ச், வேர்ல்ட் கப் மேட்ச்சில் என்ன ஆயிருக்கு பாருங்க, ரெண்டு அணிகள் விளையாட போகிறாங்க. விளையாடுறதுக்காக மைதானத்துக்குள்ளே நுழையிறாங்க. நுழையிறச்சே தான் பார்த்தா அந்த நாலு முனைகள்லையும் கால்பந்து போட்டி அப்படின்னாக்கா நாலு முனைகள்லையும் சின்ன சின்ன அந்த கொடிகள் அப்படிங்கிறது நட்டு வைப்பாங்க இல்லையா. இப்போ எப்படி கிரிக்கெட்டுனாக்கா ஸ்டம்ப் இருக்கணும், ஸ்டம்ப் இல்லைன்னா கிரிக்கெட் விளையாட முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஃபுட்பால் அப்படிங்கிறச்சி அந்த நான்கு முனைகளிலையும் அந்த சின்ன சின்ன கொடிகள் நட்டு வைக்கணும். ஏன்னாக்கா அவங்க கால்பந்து அவங்க காலால் இடிக்கடிச்சு அவங்களுக்கு அந்த இண்டிகேஷன், அந்த அந்த தூரத்தில் இருக்கு அந்த போஸ்ட், அது வரைக்கும் தான் நமக்கு பார்டர், அது தாண்டி போயாச்சுன்னு மைதானத்தோட அந்த கோடை தாண்டி போயாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா பார்த்தா இவங்க வந்து விளையாடுறதுக்கு ரெண்டு அணிகளும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் பார்த்தா அந்த நான்கு முனைகளையும் கொடிகள் வைக்கலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்க வந்த ஆடியன்ஸ், அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ், அவங்களையாமும் பொறுமை காக்க வச்சு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு வந்து களத்தில் வந்து மைதானத்தில் வந்து அந்த கொடிகளை நட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த உலக கோப்பையோட அந்த பர்டிகுலர் போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, தவறுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஒரு நேயர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஒரு
0: பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப மூன்று நாடுகள் சேர்ந்து நடத்த போகுது இல்லையா, அதனால அந்த அசோசியேஷன். நான் கேக்குறது அந்த கால்பந்து இருக்கு இல்லையா, அந்த லோகோ காமிக்கிறாங்க இல்ல கால்பந்து லோகோ, அந்த கால்பந்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது எல்லா மேட்ச்லும் அதே கால்பந்து உருட்ட மாட்டாங்க, ஜென்ரலா ஒரு கால்பந்து லோகோன்னு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு உண்டான பேர் என்னன்னு கேக்குறேன்.
1: லோகோ பார்த்தேன் நேத்துக்கு, கரடி பார்த்தேன், அப்புறம் பார்த்தேன் நேத்து
0: பேர் வச்சிருக்காங்க. அந்த கால்பந்துக்குள்ளேயே வந்து கேமராலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. ஆக்சுவலா இன்னும் நிறைய டைம் இருந்தது, நான் நிறைய விஷயங்கள் பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த கால்பந்து போட்டி. ஆமா, இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்டிங். பார்க்க போறீங்களா? ஓகே, சரி, ஓகே, நன்றிமா. இன்னும் ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. யாரோ நம்ம கிட்ட

விளையாடுறாங்க போல் இருக்கு. சரி, நாம நிகழ்ச்சியை வந்து ஒரு பாடலோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்துலேருந்து சங்கர் மகாதேவன் குரலில், ஃப்ரான்சிஸ் கிருபாவோட வரிகளில், செல்வ கணேஷோட இசையமைப்பில் இந்த பாடல். இந்த பாடலோட என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம விவித் பாரதியில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது.

மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: தமிழ் எஃப்எம் 102.3 நாம பிணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்திலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, ஆசை முகம் அப்படிங்கிற படத்திலேருந்து தான் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில்.

நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், P சுசீலா இவங்களோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, KV மகாதேவனோட இசையமைப்புல, காக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்திலேந்தான்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாத்திக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், வாலியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நீ அப்படிங்கிற படத்துலேருந்து எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

அன்புக்கரங்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலியோட வரிகளில், ஆர் சுதர்சனமோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக.

0: நீலவானம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

இரவும் பகலும் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமுவோட வரிகளில், டிஆர் பாப்பாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:48 ஆயிட்டுருக்குங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நாணல் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், வி குமாரோட இசையமைப்பில்.

0: கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்ஐபிபி நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் என்ஐபிபி தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சியை பற்றின ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் போட்ட எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுதா.
3: என்றும் இனியவை.
4: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12 மணி.

sou Neram. இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இசை அப்படிங்கிறது போட்டவுடனேவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். பாரதிராஜா அவருடைய படங்களோடு அவருடைய படங்களையே சில ஒப்பிட்டு பார்த்து அந்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். முதல்ல கேட்க போகிற பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வயது நிலை. இந்த படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். 1977 வெளியாகி தமிழ் திரைத்துறையோட போக்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய படம் தான் 16 வயது நிலை. பாரதிராஜா அப்படின்னு சொன்ன உடனேவே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய படம் இதுதான். அத்தனை இயக்குநர்களையும் தன்னை நோக்கி ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க வைத்தால் இயல்பான ஒரு கிராமிய சூழலை தமிழ்ல முதன் முதலாக எடுத்துக்காட்டிய படம் அப்படிங்கறதுல இன்றளவும் சிறந்த படங்கள்ல ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு. அந்த படத்துல அன்றைய காலகட்டத்தில் வெகு பிரபலமாக இருந்த கமல் ஸ்ரீதேவி இணைய பயன்படுத்தியிருப்பாரு இந்த படத்துல. அந்த படத்துல முடிவு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வில்லன் ரஜினியை கொலை செய்து அந்த வழக்குல சிறை சென்றுவிட அவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நெடுங்காலம் காத்து கொண்டிருப்பார். சட்ட நுணுக்கங்கள் ஏதும் அறியாத அப்பாவி கிராமத்தை மயிலா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. நிறைவா கமல் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆக இந்த படத்தோட முடிவு நாயகன் நாயகி இருவரும் இணை சேர்வதாக அமைந்திருக்காது. இப்போ அந்த படத்திலிருந்து பாடலை கேட்டுடலாம். இதோட டச் உடைய இவங்க ரெண்டு பேரும் கமல் ஸ்ரீதேவி இருந்த அடுத்த பாடல் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருங்க.

அடுத்து நம்ம என்ன படம் கேட்க போறோம்? பாடல் சிகப்பு ரோஜாக்கள் இந்த படத்துல இருந்தா கேட்க போறோம். கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போறோம். 1978 ஆண்டோட பிற்பகுதியில பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல வெளிவந்த ஒரு சிட்டி சார்ந்த சப்ஜெக்ட், ஒரு த்ரில்லரான மூவி கூட இது, இந்த சிகப்பு ரோஜாக்கள். இதுலயும் தாம் பயன்படுத்திய முதல் ஜோடியான கமல் ஸ்ரீதேவி இணையே இந்த படத்திலையும் பயன்படுத்தியிருப்பாரு. பாரதி ராஜா 16 வயது நிலை போல இல்லாம இது ஒரு நகரத்து கதையா அமைச்சிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் ஸ்ரீதேவி இரண்டு பேரும் இணைவதற்கு முன்னதாகவே பிரிந்து விடுவதா கதை. ஆனா திருமணம் எல்லாம் செய்து கொள்வார்கள், நிறைவா பாத்தீங்கன்னா பிரிந்து விடுவாங்க. சைக்கோ கமலா நடிச்சிருப்பாரு அவரு. தவறுகள் அனைத்தும் வெளியே தெரிந்து அவர் சிறைக்கு போகக்கூடிய நேரம், அவர் மனதுல ஸ்ரீதேவியோட பெயரான அந்த சாரதா அப்படிங்கிற கதாபாத்திரம் மட்டுமே எஞ்சி இருக்கும். அந்த பெயரை தான் சிறை சுவர்ல எழுதி கொண்டே இருப்பாரு. அப்போ மீண்டு வருவார் அப்படின்னு ஸ்ரீதேவி காதலுடன் காத்து கொண்டே இருப்பார். இருவரும் இணைந்தார்களா அப்படிங்கறதே தெரியாது. ஆக மயில் அப்படிங்கிற கதாபாத்திரம் போலவே இந்த சாரதாவும் தன்னுடைய நாயகனுக்காக இறுதியில் காத்து கொண்டே இருக்கிறாள். தனது 16 வயது நிலை மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் இந்த இரண்டு படங்களிலும் தாய் பயன்படுத்திய ஒரே ஜோடிய முடிவுல பிரிக்கிற வகையிலேயே திரைக்கதையை அமர்த்திருப்பாரு. ஆனா அந்த ரெண்டு திரைக்கதையும் நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல வித்தியாசமா பார்த்து ரசித்திருப்போம். 16 வயதினிலே அவருடைய முதல் படம், சிகப்பு ரோஜாக்கள் அவருடைய மூன்றாவது படம். இரண்டுமே சிறந்த வெற்றி படங்களா வந்த படங்கள் இல்லையா? இப்போ நம்ம கேட்கலாமா சிகப்பு ரோஜாக்கள் பட பாடலை?

இடைக்கால இன்னிசை, இதம் தரும் மெல்லிசை, இனிமை பெறும் நல்லிசை, இதயத்திற்கு தேனிசை. பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. பெரும்பாக்கம் வனஜா, அவங்களுடைய படங்கள் வித்தியாசமா இருக்கும் மேடம், நாயகன் நாயகி ஒன்று சேரவே மாட்டாங்க, அருமையா இருக்கும் அந்த கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க வனஜா. புரசுவாக்கம் சவுந்தரராஜன், 70களில் வெளிவந்த 16 வயது நிலை படப்பாடல் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் படப்பாடல் ஒவ்வொன்றும் பாரதி ராஜா அவரை நினைவுபடுத்தும் வகையில் இருக்கிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சூளை ரீஜா மனோகரன், அவருமே இயக்குனர் இமயம் எட்டி பார்க்க வைத்த படம் அது, கிராமத்து நடை போட வைத்த பாடல்கள் எல்லாமே தனி சிறப்பு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு பாடல் கேட்க கல்லூரி கால பழைய நினைவுகள் மனதில் ஊஞ்சலாடுகிறது, வழங்கும் உங்களுக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கிராமத்து பாணியில உள்ள கதைகளை படமாக்குவதில் இயக்குநர்களுடைய பங்கே பெரும் பங்கா இருக்கும், அதுல இவருடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைவு கூற விதமா பாடல்கள் இருக்குன்னு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, 16 வயது நிலை படத்தோட தகவலை கேட்டதும் அப்போதெல்லாம் இசைத்தட்டு மூலமா கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகள்ல அப்பட ஒலி சித்திரத்தை திரும்ப திரும்ப கேட்டது நினைவுக்கு வருது, தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அதே 16 வயது நிலை பட பாடலுக்கு புஷ்பா அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இளங்கோ அவங்க வந்து காஞ்சிபுரத்துல இருந்து, பாபு முள்ளக்காட்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அண்ட் சாந்தி ரமேஷ் அவங்களுமே குட் ஆஃப்டர்நூன் ராதா கிரிதரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன் டு த ட்ரிபியூட் ஆஃப் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கு, அந்த படங்களோட ஒப்பீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், சிகப்பு ரோஜாக்கள், இந்த பட பாடலை எத்தனை தடவை கேட்டாலும் திகட்டாது, அந்த நினைவுல கலந்த பாடல்னு பதிவு பண்ணிருக்காரு. சரி, அடுத்து ரெண்டு பாடல், ஒரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு

பாடும் வந்து முதல் பாடல் வந்து கிராமிய இதுவாக கேட்டும், சிகப்பு ரோஜாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி பேஸ்டாக கேட்டும். இப்போவும் நம்ம கேட்க போகிறது அப்படிதான் கேட்க போகிறோம். அடுத்த ரெண்டு பாடலும் யார் அந்த ரெண்டு இணை அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இது கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரன் கற்பனையில். நம்மளால் அந்த ட்ரெயின் ஜேர்னியை மறக்கவே முடியாதுங்க. இங்கே 16 வயது நிலை படத்தில் ட்ரெயின் அங்கே போயிடுவார் அவர் கமலஹாசன், திரும்பவும் எப்போ வருவாருன்னு காத்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் கிழக்கே போகும் ரயிலை அந்த கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியுமான்னா இப்படி கொடுத்து நம்மளை பிரமிக்க வச்சிருப்பார் பாரதி ராஜா அவர்கள். இந்த பார்த்தீங்க அப்படின்னா கரகர வண்டி காமாட்சி வண்டி அப்படின்னு சொல்கிறதும் அது பாடுறதும் இன்றைக்கும் நம்ம வராட்டாலும் பாடி பார்ப்போம். சுதாகர் ராதிகா இந்த ரெண்டு பேரும் அறிமுகமான படம் தான் கிழக்கே போகும் ரயில். இது பாரதி ராஜா அவருடைய இரண்டாவது படமும் கூட. 16 வயது நிலை போடவே இதுவும் ஒரு கிராமிய படம் தான். இந்த படத்தில் சுதாகரும் ராதிகா இவங்களும் சேர முடியாமல் ஊரை விட்டு நிறைவாக போகிற மாதிரி இருக்கும். அதே ஜோடியை தனது நான்காவது படமான நிறமாறாத பூக்கள்லையும் பயன்படுத்தியிருப்பார் பாரதி ராஜா. ஆனால் இது ஒரு சிட்டி சப்ஜெக்ட்ங்க. இது இதலையும் காதலர்கள் இருவரும் அதாவது சுதாகரும் ராதிகா அவங்களும் சேராத மாதிரி தான் இருக்கும். நிறைவா பாத்தீங்கன்னா இன்னொரு நாயகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் நடிச்சிருப்பாரு, விஜயன். அந்த விஜயனோட உதவியால தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக ஜோடிகள் நடித்த இரண்டு படங்களிலும் முடிவு ஏறக்குறைய ஒரே மாதிரியா அமைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. இதுதாங்க பாரதி ராஜாவோட படங்களின் ஒப்பீடு. கேட்கலாமா இப்போ?

இங்க வந்து மேடவாக்கத்துல இருந்து மணிமாலா ஆனந்தன், இவங்க வந்து பாரதி ராஜா அவங்க இயக்கிய படங்கள் சூப்பராக இருக்கும், பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் போட்டுட்ருக்கோம், நீங்கள் கேட்டு ரசிக்க. ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எங்களை வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார வைத்து விட்டீர்கள்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. பணியின் காரணமாக வெளியில் போயிருந்தேன், இருப்பினும் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குது. தரமான கிராமத்து பாடல்கள் டைரக்டர் பாரதிராஜா இன்று நம்மிடையே இல்லை அப்படின்ற போதும் சற்று மனம் சங்கடமாக இருக்குது. கிழக்கே போகும் ரயில் இந்த பாடலை இன்றைக்கும் நினைவு கூர்ற விதமாக இருக்குன்னு எழுக்கிணர தேவா அவருடைய பதிவு. பார்புகழ் பாரதி ராஜா அவர் 16 வயதினிலே நல் படைப்பாளர், கலையுலகம் அவர் மனதில் அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை தமிழ் திரை கண்டது, காதல் ஓவியம் கடலோர கவிதைகளாக மாற்றினார், புதிய வார்ப்புகளை நிறம் மாறாத பூக்களாக நிகழ்வித்தவர், அவரது நினைவிற்கு முதல் மரியாதை தர பண்பலை உதவியதற்கு நன்றி அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கிழக்கே போகும் ரயில் இந்த படத்து பாடல் அருமை. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள புஷ்பாத்தூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் படமாக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காட்சிகள்லாம் நினைவுக்கு வர்றதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற வாசகத்தோடு மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்தவர் கல்லுக்குள் ஈரம் எனக்கு மிகவும் பிடித்த படம். அவர் நடிகர் திலகம் சிவாஜி என்கிற இமயத்தையும் அவர் விரும்பியபடி இயக்கியவர், அதிகம் உழைத்து வாழ்வில் முன்னேறியவர் அப்படின்னு சுகுணா தேவி தாம்பரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கே.எம். கார்டன் எம்.ஜி. செல்வகுமார் அவருமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க போகிற பாடல் மண் வாசனை. இந்த படத்தில் இருந்தால் பாடலை கேட்க போகிறோம். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அந்த பாடல் கேட்க போகிறோம். அன்னைக்கு அந்த கயிறை பிடிச்சிட்டு ஏறின ரேவதி தான் இன்னைக்கு வரைக்கும் திரையுலக அப்படி விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில், பாண்டியன் ரேவதி இந்த இருவரும் அறிமுகமான படம் இந்த மண் வாசனை. ஒரு கிராமிய படங்க, அந்த காலத்திலேருந்தே தொடக்கத்திலிருந்து இருவரும் இணைவதில் பல பிரச்சனைகள் இருந்தது. இடையில பாண்டியன் வேறொரு வடக்கத்திய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஊர்க்காரர்கள் ரேவதியை முயற்சித்து பண்ணிக்க சொல்வாங்க, ஆனா கடைசியில் அவங்க மறுப்பாங்க. இப்படியெல்லாம் கதை போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ரேவதி வந்து கொலை செய்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெறும். அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கிற அந்த நிலையிலேயே அப்படியே படத்தை முடிச்சிருப்பாரு. ரேவதி போனாங்களா ஜெயிலுக்கு, இருவரும் சுகமா இணைந்தார்களா, இப்படி கேள்வி கணைகளோட தான் அந்த படம் முடிவடைந்திருக்கும். இன்னைக்கும் நமக்கு அந்த கேள்விகளாவே இருக்கு பாருங்க. விடை அப்படிங்கிறது அவருடைய படத்துல ஒரு புரியாத புதிர், ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த படத்தை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் ஒரு நகரத்து படங்க அது. பாண்டியன் ரேவதி இதே ஜோடி தான். பல எதிர்ப்புகளுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்வதா இருக்கும். திருமண வாழ்வில் அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் சுமந்து அதை மீட்பதற்காக கடுமையாக போராடுவாங்க ரேவதி. நிறைவாக அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைகிறாங்களா? ரேவதி குறித்தான தன்னுடைய தாயோட தாய் சொல்றதை கேட்டு பாண்டியன் என்னென்ன பண்றாரு, இப்படி கதையை கொண்டு போயிருப்பாரு. இது திடீர்னு பாண்டியன் வந்து பிரிந்து வெளியேறக்கூடிய நிலையில படம் அப்படியே நிறைவடையறதா காட்டியிருப்பாரு. இந்த படத்திலையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமலேயே போயிடும் இல்லையா. இப்படி நம்ம படங்களை அலசுனா நமக்கு எத்தனை விஷயங்கள் கிடைக்குது பார்த்தீங்களா? கமல் ஸ்ரீதேவி, சுதாகர் ராதிகா, பாண்டியன் ரேவதி இப்படி இணைகளை வைத்து எடுத்த முதல் படங்கள் கிராமத்து படங்களாகவும், அடுத்த இணைகளை

அதே இணைகளை வைத்து அடுத்தடுத்த படங்கள், இரண்டாவது படங்களை நகரத்து படங்களாகவும் கொடுத்துருப்பாரு. இணைகள் தொடர்பான படங்களோட முடிவுகளும் ஏறக்குறைய ஒன்றாவே இருக்கும். எப்படிப்பட்ட இயக்குனர் இல்லையா? இப்போ கேட்டுடலாமா மன்வாசனி படப்பாடலை?

அடுத்து என்ன ரெண்டு பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது என்ன இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராதா இந்த ஜோடி. அலைகள் ஓய்வதில்லை வாலிபமே வாவா. கார்த்திக் ராதா ஜோடி முதன் முதலாக அலைகள் ஓய்வதில்லை படத்தில் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இதே ஜோடி மீண்டும் வாலிபமே வாவா அப்படிங்கிற படத்துலையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் வாலிபமே வாவா படத்தை நம்ம வந்து ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு நம்ம ஒப்பீடு

போது அதை பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல எவ்வளவு பாத்தீங்களா, இதுவும் வந்து ஒரு கிராமத்து பேஸ்டு, இது வந்து ஒரு சிட்டி பேஸ்டா இருக்கு. அதே மாதிரி கிராமிய கர்நாடகம், இது ரெண்டையும் எப்படி ஒரு படத்துல சேர்க்க முடியும், சேர்த்திருப்பாரு. இப்போ நம்ம கேட்க போற பாடல் பாத்தீங்க அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. இளையராஜா இசையமைத்து பி எஸ் சசிரேகாவுடன் பாடிய பாடல் வைரமுத்துவின் கற்பனையில்.

அந்த கொலுசொலியை கூட எப்படி அப்படியே கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, தத்ரூபமா தனக்கு வேணுங்கிறது. அதையே தான் அவர் காதல் ஓவியத்திலும் பண்ணிருப்பாரு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் ஒரு சில பாடல்கள் தான் நம்ம கேட்க முடியும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை அடுத்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார்.

0: பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது.

0: கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி.வி. சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பபிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 12:50. நேயர்கள் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். வணக்கம் அப்படின்னு வேதாரண்யத்திலிருந்து தா தமிழரசன் அவர் போட்டிருக்காரு. இயக்குனர் பாரதிராஜா 16 வயது நிலையில் மயில் சப்பாணி ஒன்று சேர்ந்தார்களா அப்படிங்கிற கேள்வியோடு விட்டு இருப்பார். அடுத்த திரைப்படமான கிழக்கே போகும் ரயிலில் ஒரு திருமண நிகழ்வில் மயில் புருஷன் சப்பாணி மொய்ப்பணமா 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி முந்தைய படத்தோட முடிவை ஒன்று சேர்த்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தாங்க அவர் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், அருமையான தகவல் ஒன்று பகிர்ந்துகிட்டீங்க. வணக்கம் அப்படின்னு ஐயப்பாக்கம் வெங்கடேசன், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள்லாம் அருமை, பாரதிராஜா அவருடைய நினைவலை தொகுப்பு அருமை, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா, முதல் மரியாதை பாடலுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை கேட்டுடலாம். வனஜாவை தொடர்ந்து மாலினி தேவி அருணாச்சலம், இளமையும் இனிமையும் நினைவில் தரக்கூடிய பாரதிராஜா அவர்

உங்களுடைய பாடல்கள் மனதிற்கு இனிமையை வழங்கக்கூடியதாக இருக்குது. நன்றி பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், படம் பற்றி உங்களுடைய விளக்கமே ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுது அப்படின்னாங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன், அவர் சொல்லியிருக்காரு, பாரதி ராஜாஸ் ரெட்ரோ ஹிட்ஸ் ஆர் த பெஸ்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமல் இசை அஸ்வினி நாகராஜ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேடப்பேடு தயாலன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, சொந்த பணி காரணமாக வெளியில் போயிருந்தேன், இருப்பினும் இப்படி பாரதி ராஜா அவருடைய பாடல்கள்னு கேட்கும்போது என்ன ஒரு இடத்த விட்டு நகர விடாமல் பண்ணிடுச்சு, அங்கே தான் எனக்கு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரத்தில் திரைத்துறையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய திரவியம் நம்மையெல்லாம் மீளா துயரில் ஆழ்த்தி விட்டு சென்ற பாரதி ராஜாவின் பாடல்களை வழங்கி சோகத்திலும் ஒரு சுகத்தை தந்து போயிருக்கிறார் அப்படின்னு

இங்கே சோகத்திலும் ஒரு சுகத்தை தந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஎம் கார்டன்ஸ் எம்ஜி செல்வகுமார் ஆமாம் சார் கண்டிப்பாகவே. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடலை கேட்டு ரசித்தோம் மகிழ்ந்தோம்னு பொன்னேரி கலீல் அகமத் அவருமே முதல் மரியாதை பாடலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கிராமத்து காற்று பாடலில் உணர் வைத்த இனிய தமிழ் மக்களின் மனதில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்களுடைய பாடல்கள் இசை மலர் அஞ்சலியாக ராக கீதங்கள் இனிமை வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அல்லிநகரம் சின்னசாமி அப்படிங்கிற பெயரோட வெள்ளித்திரையில வந்து பாரதி ராஜான்னு அவதாரம் எடுத்து ஆளுமை படைத்த படைப்பாளி என் இனிய தமிழ் மக்களே என்ற கம்பீரமான குரலில் உலகெங்கும் உள்ள தமிழர்களே உறவுகளை வசீகரித்து தனது எழுத்தில் வல்லமை படைத்த படங்களை வழங்கி காலம் உள்ளவரை வாழ்வாங்கு வாழும் சினிமா நம் தமிழ் சினிமா சிற்பி சிந்தனை சிற்பி இயக்குனர் இமயம் அப்படின்னு புகழ் அஞ்சலியோடு சொல்லியிருக்காரு ராம்பிரியன் அவர் சொல்லியிருக்காரு. ராம்பிரியனே வந்து இன்னொரு இதுவும் போட்டிருக்காரு குருவம்மா மட்டுமல்ல மலைச்சாமி என்ற சிறந்த கதாபாத்திரத்தை வார்த்த படைத்த படைப்பாளி மயிலு பாஞ்சாலி பரஞ்சோதி சப்பானி கோபாலகிருஷ்ணன் பரட்டை ஈரோடு சிவகிரி இப்படி பல கதாபாத்திரங்களை எழுதியிருக்காரு அவர். இயக்குனர் இமயம் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் மற்ற பெயர்களையும் படங்களின் பெயர்களையும் நடித்த நடிகர்கள் நடிகைகள் இந்த வரிசையில் இருக்கிற பெயர்களையும் உலகம் அறிய வைத்தவர். கிராமப்புற வாழ்க்கை மண்வளம் உறவுகள் இதெல்லாம் இசையும் வசனமும் கதை காட்சி கற்பனைன்னு தந்தவர். கிழக்கு சீமையிலே விரும்மாயி கருத்தம்மா படத்துல கருத்தம்மா அப்படின்னு சொன்ன கருத்து உலகம் போற்றும் கருத்துங்க. பெண்மை மென்மை சொன்ன படைப்பாளி. ஒரு மணி நேரம் ரெட்ரோ நிகழ்ச்சி போதாதுங்க, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நிச்சயம் நீங்கள் தருவீர்கள் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா வேற ஒரு கோணத்துல நம்ம பண்ணுவோம் சார். நேரம் போனதே தெரியலங்க. நேர்த்தியான தொகுப்போட மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவான பாடல்கள் அழகா இருக்கு. நிர்வாகம் வழங்கிய பண்பலையே பேஸ்புக் வீரராகவன் அப்படின்னு மாதவரத்துல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்க 16 வயது நிலை அந்த மாதிரி அவங்களும் அந்த கதாபாத்திரங்களை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களுக்கு பரிசா பூக்களை அனுப்பியிருக்கேன் அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு வெஸ்மாம்பலத்திலிருந்து மைத்திலி. பாரதி ராஜா அவருடைய நினைவலைகள் என்றும் நீங்காது இருக்கும் அப்படின்னு வெஸ்மாம்பலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவா இருக்கு. என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற குரல்ல தேனி மாவட்டத்திலிருந்து தென்பாங்கு பாடி தெம்மாங்கு பாடி 16 வயதை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தென்னிந்திய திரையுலகத்தில் நுழைந்த தெற்கத்தி சீமை சில திரை நட்சத்திரங்களை எவரஸ்ட் சிகரத்தில் உயர்த்தி வைத்த இயக்குனர் இமயம். மேற்கிலிருந்து கிழக்கே போகும் ரயில் ஏறி சிகப்பு ரோஜாக்களோடு மண்வாசனை கமழ புதுமை பெண்களாய் பல கதாபாத்திரங்களை உருவாக்கி புதிய வார்ப்புகளாய் பல இயக்குனர்களையும் எண்ணுயிர் தோழனாக்கி அலைகள் ஓய்வதில்லை என கடலோர கவிதைகள் தந்த காவிய பெருமகன். முதல் மரியாதை தந்த அந்த காவிய பெருமகனுக்கு கடைசி மரியாதையாக நம்மையெல்லாம் கண்ணீரில் மிதக்கவிட்டு சென்ற இயக்குனர் இமயத்தின் படைப்பில் உருவான பாடல்களை ரெட்ரோ நேரத்தில் அவருக்கு அஞ்சலியாக செலுத்தும் வண்ணம் பாடல்களை வழங்கிய உங்களுக்கு நன்றிகள்னு கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாரதி ராஜா அவருடைய பாடல் தொகுப்பு அருமை அப்படின்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகநாதன் பிரேமா அவங்களுடைய பதிவா இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படங்களுடைய படங்களோடைய நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். பாரதி ராஜா அவருடைய படங்கள் ஒரு ஒப்பீடுன்னு கமல் ஸ்ரீதேவி இணை, ராதிகா சுதாகர், பாண்டியன் ரேவதி, ராதா கார்த்திக் இப்படி இணையை பார்த்தோம். வேறொரு கோணத்திலும் பார்க்கலாம். இப்போது நம்ம கேட்க போகிற இந்த நிறைவு பாடல் வந்து எந்த பாடல் கூடயுமே நம்ம ஒப்பிட முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. முதல் மரியாதை படத்திற்காக வரக்கூடிய பாடல், நிறைவான பாடல். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். ஒரு கலைஞன் மறையலாம், கலைக்கு என்றுமே மறைவில்லை. கலை உலகம் உள்ளவரை என்றும் 16 வயதாய் வலம் வந்து கொண்டிருப்பார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அம்பத்தூர்லேருந்து ரவி பேசுகிறேன்.
0: ரவி சார் சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து பூந்தளிர்.
0: சரி,
1: பாடல் வந்து வாட் பொன்மையிலே நெஞ்சம் மேக்கப் தவிக்குதே.
0: ஆ, நெஞ்சம் தவிக்குது கேட்கறதுக்கு.
1: ஓகே
0: சரி, ரைட், ஓகே, வா பொன்மையிலே அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி நன்றி. அம்பத்தூர்ல இருந்து ரவி விரும்பி கேட்ட பாடல் இது. பூந்தளிர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

0: அமிர்த் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: விஜே நாராயணன் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எங்கள் வீட்டு பிள்ளை பெண் போனால்.
0: அந்த பாட்டு கேட்கலாமா? மாங்காடு விஜே நாராயணன் விரும்பி கேட்ட பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். இது எங்க வீட்டு பிள்ளை படத்திலிருந்து.

0: நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்கள் காற்றலையில் வளம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வரக்கூடிய நேயர் யார்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: ஊரப்பாக்கம் சிவகுமார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: மேடம், வசந்த மாளிகை படத்துல இருந்து மயக்கம் என்ன?
0: சரி, உங்களுக்கும் அந்த பாடல்ல மயக்கம், அதனால்தான் நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் இடைவெளி விட்டு வந்துட்டீங்க. இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் கூட இடைவெளி விடணும், சரிங்களா? நன்றி, நன்றி. ஊரப்பாக்கம் சிவகுமார் விரும்பி கேட்ட பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில் இது வசந்த மாளிகை படத்திலிருந்து.

0: நேரம் 1:15:30. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். ரைட், நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. மா பாஷா, என்ன பாட்டு?
1: என்னதான்
0: நடக்கும் நடக்கட்டுமே. பணத்தோட்டம் படமா?
1: ஆமா மேடம்.
0: சரி, கேட்டலாமா? நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அத்திப்பட்டு மா பாஷா அவர் விரும்பி கேட்ட பாடல். இது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது பணத்தோட்டம் படத்திலிருந்து.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: அம்பத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க மேடம்?
1: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு மகாதேவி படத்துல இருந்து சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா.
0: ரைட், கேட்டுடலாமா?
1: தாராளமா மேடம்,
0: தாராளமா. ஃபுல் பாட்டியும் கேளுங்க. நன்றி.
1: ஓகே,
0: நன்றி. அம்பத்தூர் ராஜேஸ்வரி விரும்பி கேட்ட பாடல் இது. மகாதேவி படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி பால சரஸ்வதி பாடிய பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில் வரும். அப்படிதான், அதுதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: மேடம்
0: சொல்லுங்க. அரக்கோணம் கலா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பிரேம பாசம் வந்து, பிரேம பாசம் படம் பாட்டு வந்து வண்ணம் வஞ்சி வண்ணம் அந்த பாட்டு
0: கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அரக்கோணத்திலிருந்து கலா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். கங்கை அமரன் இசையில், வாலியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் பிரேம பாசம் படத்திற்காக.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து என்ன பாடல் சார் இன்னைக்கு?
1: அன்பே ஆறிவிரே படத்துல இருந்து பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பெங்களூர் போனோம்னு சொல்லிட்டு ஸ்ரீ சுசீலா பாட்டுருக்காங்க மேடம்.
0: இல்ல, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடியிருக்காங்க.
1: எல்லாரும்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும். புது நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக எண்களை மீண்டும் சொல்றோம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பாக நிலையத்தில் நேரம் 1:30.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: घर का सारा काम मुझे ही करना पड़ता है. सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
4: ऐसा बोलो ना.
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரே படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடல் அன்பே ஆறு இறைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில். அதை விரும்பி கேட்டிருந்தார் அம்பத்தூரிலிருந்து தேவராஜன். ரைட், நேரம் பார்த்தீங்கன்னா 1:35. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வரும் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: அயப்பக்கத்துல இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு? அயப்பாக்கத்திலிருந்து வெங்கடேசன் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது. சின்ன வீடு படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா மற்றும் டி வி கோபாலகிருஷ்ணன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், முத்துலிங்கம் கற்பனையில்.
2: நீ அடிக்கடி

0: 里人呐、啊？
1: 你那个叫我越读，你那个听得舒服。
0: 那里人哪里人呐、啊？
2: 他那个是要巴掌，
0: 他肯定没打。
2: 他那个拉马人，
0: 他那个拉松打。
1: 他那个是要巴掌，他那个拉马人，你阿弟快点吧。
3: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம், நான் சேகர் பேசுறேன், ஊரப்பாக்கத்துல இருந்து.
3: ஊரப்பாக்கத்துல இருந்து சேகர், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
4: சாந்தி நிலையம் படத்துல இயற்கை என்னும் இளைய கனி, எஸ்பிபி சார் பாடிய ஃபர்ஸ்ட் பாட்டு.
3: அந்த பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
3: நன்றி நன்றி. ஊரப்பாக்கம் சேகர் அவர் விரும்பி கேட்ட பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது சாந்தி நிலையம் படத்திலிருந்து.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட. இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: சென்னை கொசப்பேட்டை உமாசங்கர்.
0: உமாசங்கர் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: படம் ஆராதனை. அதுல வந்து இளம் பணி துளிர்விடும் நேரம், இளையராஜா மியூசிக்கு ஆர் ராதிகா பாடினது மேடம்.
0: கேட்டுலமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றி. கொசப்பேட்டையிலிருந்து உமாசங்கர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. ராதிகா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: தேவிகா, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து பெட்ரோல் தான் பிள்ளையா, அதுல வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி
0: அந்த பாடல்
1: இந்த நாடே இருக்குது தம்பி, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கேக்கலாமா? நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி நன்றி.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்பாக நிலையத்தில் நேரம் 1:50.
2: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
5: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
4: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
5: இப்பதான் ஜீரோவாச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
4: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பல்லாவரம் தேவிகா விரும்பி கேட்ட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில். இது பெற்றால் தான் பிள்ளையா படத்திற்காக.

0: இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவு செய்ய வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அதான் மேடம் கேட்டேன், அரங்கேற்ற வேலை இருந்து. நான் கீரசாத்து எஸ் குமார், வேலூர் மாவட்டம்.
0: வேலூர் மாவட்டத்தில இருந்து கீரசாத்தூர்ல இருந்து குமார். இப்ப சொல்லுங்க, அரங்கேற்ற வேலை படத்துல என்ன பாடல்?
1: கீரசாத்து எஸ் குமார் அரங்கேற்ற வேலை படத்தில் இருந்து ஆகாய வெண்ணிலாவை
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இது வந்து வேலூர் கீரசாத்தூர்ல இருந்து குமார் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியோட நிறைவா வரக்கூடிய இந்த பாடல் அரங்கேற்ற வேலை படத்திற்காக. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடியது.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான செய்திகள் ஆங்கிலத்தில். செய்தி அறிக்கையை அடுத்து 2:15 உங்க கூட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைவதற்காக ஆர்ஜே கௌதம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும். என்னுடைய இனிமையான மதிய வணக்கம். 2:16 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். ஆஹா, வெயிலெல்லாம் அப்படியே தணிஞ்சு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு. அதாவது வெயில் இல்லைனாலும் வேர்க்குது, பட் இருந்தாலும் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவ்வளோ வெயில் இந்த கொஞ்ச நாட்களாகவே. இப்போ இன்னைக்கு வந்து நேற்று கொஞ்சம் கம்மியா இருந்தது, இன்னைக்கு வெயிலே இல்லை, சந்தோஷமா இருக்கு. அது கூட சேர்த்து மழையும் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனிவேஸ், இந்த மாதிரியான டைம்ல நம்மளுடைய மனசை உத்வேகப்படுத்துற மாதிரி, நமக்கு வந்து அப்படியே கேட்ட உடனே எனர்ஜி வர மாதிரியான பாடல்களை தான் எங்கள் ஸ்டைல கேட்க போறோம். ஸோ இன்னைக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டிவேஷன் சாங். இந்த சாங், இந்த பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும், உத்வேகத்தோடு அடுத்தது நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தரக்கூடிய, ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் தரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஆதவன் படத்திலிருந்து பெனி டயால் பாடின பாடல், ஹாரி ஜெயராஜுடைய இசையில் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட, என்ஜாய் பண்ணி மோட்டிவேட் ஆகுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:27 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க, மோட்டிவேஷன் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல், இதுக்கு முன்னாடி கேட்டு முடிச்ச பாடல், சரோஜா படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் கங்கை மரன் வரிகளை யுவன் சங்கர்

0: ராஜா இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் விவேகம் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் ஹரிஷ் சுவாமிநாதன் பாடின பாடல் சிவா வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழகம் 102.3.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீ

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
5: 2:31 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் 7 அறிவு படத்திலிருந்து பல்ராம் சுஜித் சுரேஷன் பாடின பாடல். பா விஜய் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில வந்திரே இருக்கு. சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:36 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தனியொருவன் படத்திலிருந்து போபோ ஷாஷி ஹிப்ஹாப் தமிழா பாடின பாடல். ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் வந்துட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல், கேட்டு அணிந்துருங்க.

0: தடித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அடித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
3: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

2:46 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு உத்வேகம் தரக்கூடிய, எனர்ஜி தரக்கூடிய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். மோட்டிவேஷன் சாங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் நம்ம கேட்டு முடித்த பாடல் ரெட்ரோ படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் பாடின பாடல். விவேக் வரிகளை சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் கேட்டு முடித்தோம். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மனிதன் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் ADK பாடின பாடல். மதன் கார்கே வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் கேட்டு அணிந்துங்க. விவேக் பாரதி தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:50 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மரியான் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குரலில், குட்டி ரேவதி ஏஆர் ரஹ்மானுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் மரியான் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மீண்டும் 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேரம் 2:55. இனி கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும்.

சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don. 102.3 பாட்டுக்கு இட் தான்
1: டான்.

விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம். மூணு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. 2000-2020 இந்த காலகட்டத்தில் இடையில வந்த சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் துப்பாக்கி படத்திலிருந்து ஹரிஹரன் திப்பு இணைந்து பாட பாடல் விவேகா வரிகளை ஹாரி ஜெயராஜுடைய இசையில் கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:11 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் வானத்தை போல படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல். விவேகா வரிகள் இசை ராஜ்குமார் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஸ்நேகிதியே படத்துல இருந்து சித்ரா சுஜாதா சங்கீதா சாஜித் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகள் வித்யாசாகருடைய இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரம். ஆமா எதுல போற?
2: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
2: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
3: நம்ம விவேக் பாரதி தமிழ்எஃப்எம் இருக்கு இல்லையா,
1: அதுல காலையில 7 இருந்து 8 வரைக்கும்
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு

கண்டுகொண்டேன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடின பாடல். வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில. 3:23 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து தேவன் சுஜாதா இணைந்து பாடின பாடல் பழனி பாரதி வரிகள் இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: அலைப்பாய்தே படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் கிளின்டன் இணைந்து பாடின பாடல் வைரமுத்து, வரிகளே ஆர் ரஹ்மான் இசையில். சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 3:35 கடந்து போயிட்டுருக்கு.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திலிருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. சுஜாதா குரல்ல, விஜய் பி வரிகள்ல, சிற்பி இசையில. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:46 கடந்து போயிட்டு இருக்கு. ஸ்டார் படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். கார்த்திக், சித்ரா, சிவராமன் இணைந்து பாடியிருந்தாங்க. பழனி பாரதி வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து கே அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை தேவா இசையில். கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது
1: 3:54 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் காசி படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் மு மேத்தா, வரிகளை இளையராஜ இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன் வரை 5.3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 45 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 4:03 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாடத்தோடு நினைஞ்சிருக்கீங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இசையோடு விளையாடல கலக்கலாக விளையாடுறதுக்கு உங்களுக்காக இன்றைக்கி நான் சில பிஜிஎம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாட்டினுடைய இன்டர்லூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட பாட்டில் வந்து சில மியூசிக் வரும். பாடுறதை தாண்டி பாடகர்கள் சிங்கர்ஸ் பாடுறதை தாண்டி இடையில இன்டர்லூட்னு சொல்லுவோம், அந்த மியூசிக் வரும். அந்த மியூசிக்கை வச்சு என்ன பாட்டு அப்படின்றதான் இன்றைக்கி நீங்கள் கெஸ்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் வீக் நம்ம லிரிக்ஸ் வச்சு விளையாடுறோம், வரிகளை கண்டுபிடிக்கணும், அடுத்த வரி என்ன ஆகும், மிஸ் ஆகிற வரிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம அந்த பிஜிஎம்மை கேட்டு அந்த மியூசிக்கை கேட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் அந்த பாட்டு சம்மந்தமான சில கேள்விகள் நான் கேட்பேன். பாடகர்கள் யார், மியூசிக் யார் போட்டிருந்தாங்க, எந்த படத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னா என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952508053 அப்படின்ற நம்பருக்கும் அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ இணைப்பில் சில நேயர்கள் இணைய ரெடியாக இருக்காங்க, அவங்கள இணைப்பில் கொண்டு வந்துடலாம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம். வந்தவங்களாம் இப்படி கட் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுறது? உங்களுக்கான பிஜிஎம் அந்த மியூசிக் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சொல்லுங்க, ரெடியாக இருக்கீங்களா?
1: ரெடி.
0: மியூசிக் ப்ளே பண்ணுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணணும், அதான் உங்களுக்கான டாஸ்க்கு.
1: போடுங்க.
0: போடலாமா?

0: அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பரா சொல்றீங்க அருமை, நன்றி. சரியான பதில்,
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க கால் பண்ணிருக்கீங்க?
2: பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார்.
0: ஓகே, முன்னாடி வந்த நேயர் கரெக்டா என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க பாட்டு கேட்டீங்களா? அந்த மியூசிக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: என்ன பாட்டுன்னு அவர் சொல்லிட்டார், பூமாலையே தோல் சேரவான்னு. அந்த பாட்டினுடைய பாடகர்கள் யாரு?
2: இசை அவர்தான், இளையராஜா.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி.
2: தேங்க்யூ சார்,
0: நன்றி.
2: பாட்டு போடுங்களா
0: உங்களுக்கா? இந்த பாட்டை கேட்டு முடிங்க, இந்த பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாட்டுக்கு போய்க்கலாம். நன்றி.
2: அடுத்த பாட்டு. ஓகே, தேங்க்யூ சார்,
0: நன்றி நன்றி. சூப்பர், வந்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பூமாலையே தோல் சேரவா அப்படின்றதான் அந்த பாட்டு. இளையராஜா எஸ் ஜானகி குரல்ல, கங்கை அமரன் வரிகள், இளையராஜா சில பகல் நிலவு படத்துல அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் ரெடியா இருக்கு, ஸோ விளையாட நீங்களும் ரெடியா இருங்க. இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் பகல் நிலவு படத்துல இருந்து பூமாலையே தோல் சேரவா அப்படின்ற பாடல்.

0: 4:11 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாடத்தோடு இணைஞ்சிருக்கேன். இசையோட விளையாட்டுல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான பிஜிஎம் வந்து மியூசிக் ரெடியா இருக்கு. யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றதையும் பாக்கலாம். இப்ப இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையிலிருந்து பேசுறேன்.
0: சூப்பர், சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா காத்துட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான பிஜிஎம் பிளே பண்ணிடலாமா?
1: ஈஸியான பாட்டா கொடுங்க.
0: ஈஸியானதுதான்.

0: என்ன சாங்?
1: 96 படத்துல வர பாட்டா சார்.
0: 96 ஆன் கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஆஹா ஹா ஹா, சரியான பதில் இல்ல, தப்பா சொல்லிட்டீங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: பழைய சோறு பச்சை
2: மிளகா
0: சாப்பிட்டீங்களோ கேளுங்க.
2: என்ன
0: பழைய சோறுலயே தான் இருக்கீங்களா?
3: கண்டுபிடிச்சீங்க?

0: என்ன பாட்டுன்னு
1: செல்ல ட்ரை பண்ணேன் சார், ஒரு டூ கேட்டேன் அது உட்பட்டாவல.
0: ஓகே, இன்னொரு தடவை ப்ளே பண்ணட்டுமா?
1: ஓகே ஓகே சார்,
0: ப்ளே பண்ணவா கேட்குறேன்.
1: பண்ணுங்க பண்ணுங்க சார். அதான் சார்,
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ இந்த பாட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஆ வணக்கம் சார், வெங்கடேசன் பேசுகிறேன், அயப்பாக்கத்துலேருந்து.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா
4: சார்? ஜெய்பீம் படம் தலகோதும் இளங்காற்று அந்த பாட்டு சார்.
0: ஆஹா, சூப்பராக சொல்லிட்டீங்க, அந்த பாட்டு தான். அருமை அருமை, நன்றி.
4: ஓகே சார், தேங்க்யூ.
0: வணக்கம். சூப்பர். ஸோ கரெக்டான பதில் அவர் சொல்லிட்டாரு. ஜெய்பீம் படத்தில் தான் அந்த பாடல் ப்ளே பண்ணியிருந்தேன். தலை கோதும் அப்படின்ற பாடல், பிரதீப் குமார் குரல்ல, ராஜு முருகனுடைய வரிகளில், ஷான்ரோலினுடைய இசையில அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர். வந்த

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
4: நாலு மணி 21 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாடத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கல விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து? அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடிக்கடி கேப்பீங்களோ பாட்டு? உங்களுக்கு
5: நினைக்கிறேன்.
4: மாலை வணக்கம். முன்னாடி வந்த நேயர் பதிலை சொல்லிட்டாரு.
6: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்
4: சொல்லுங்க.
6: நண்பர் சொன்ன பாட்டு தான் சார்.
4: அவர் சொன்ன பாட்டு ஓகே. அது பாட்டுனவங்க எல்லாம் யாரு? அததான் உங்ககிட்ட கேட்க போறேன்.
6: பாட்டு
4: பாடுவங்களா? பாடுவங்க தெரிஞ்சிச்சு அப்படித்தானே? கார்த்திக், நிதேஷ், கோபாலன், மாயா எல்லாரும் சேர்ந்த பாடல். நெப்போலியன் வரிகளில் விஜய் ஆண்டனியுடைய சில காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து உன் தலைமுடி அப்படின்ற பாடல் தான் ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த பாடலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ் கேட்டு அடைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:28 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கல விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். எப்படி இருக்கீங்க கலா? இப்ப உங்களுக்கு ஈஸியா தான் வரும், பிளே பண்ணுமா? உங்களுக்கு எப்படி 90s பாட்னா உங்களுக்கு ஓகே
1: தானே?
0: ஓகே, கேளுங்க. கேட்டுட்டு கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்கலாம். கமல் பாட்டா? ஓகே, என்ன பாட்டு? நுனி நாக்கு நுனி வரைக்கும் வந்துருச்சு, ஆனா என்னன்றது மட்டும் வர மாட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. பாப்போம் அடுத்த நேயர் கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஆனந்த். பாட்டு கேட்டீங்களா? எப்படிங்க, எப்படி தப்பா சொல்லிட்டீங்களே, தப்பா சொல்லிட்டீங்க. கரெக்ட் இல்ல, தப்பு. இன்னொரு தடவை பிளே பண்றேன் கேளுங்க. வலையோசையா, அதுவா சொல்றீங்க? ஆஹா, அந்த பாட்டிலேயே. சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம், மயிலாப்பூர்ல இருந்து கீதா பேசுறேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல, அது மியூசிக் அந்த முதலே போட்டீங்களா? அதுல புதுசா போட்டிருக்கீங்க?
0: இப்ப போட்டேன், இன்னொரு தடவை போடுறேன் கேளுங்க. என்ன பாட்டு இது?
1: பூவே உனக்காக, ஓ பியாரி பானி பூரி.
0: ஆஹா, இல்லையே.
1: உள்ளத்தை அளித்தா?
0: உள்ளத்தை அளித்தாவா? அதுவும் இல்லை. ஆஹா, எது எது கேட்டாலும் இல்லைன்றீங்களா? ஓகே ஓகே, பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஹலோ, யாரங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
2: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: பெரும்பாக்கம்ல இருந்து சுந்தர். ஓகே, கண்டுபிடிச்சிங்களா என்ன
2: பாட்டுன்னு?
0: ஆஹா ஆஹா, சூப்பருங்க, அல்டிமேட். எப்படி அடிக்கடி கேப்பீங்களோ இந்த
2: பாட்டு?
0: பட் சூப்பரா சொல்லிட்டீங்க, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ நினைச்சேன், பட் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: ஐநாவரத்துல இருந்து துரைசாமி.
0: கண்டுபிடிச்சிட்டாரு முன்னாடி வந்த நேயர்.
3: பாலபாரதி. பாலபாரதி மியூசிக்.
0: ஓகே.
3: அமராவதி படம்.
0: பாலபாரதி மியூசிக் கரெக்ட், பட் படம் வந்து தலைவாசல்.
3: தலைவாசல்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
3: எஸ் பி பாலசுப்ரமணியம்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, மியூசிக் டைரக்டர் அண்ட் படம் பாட்டு எல்லாமே சொல்லியாச்சு. 4:32 கடந்து போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. தலைவாசல் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்க போறோம். ஸோ எஸ் சாணகி குரல்ல பாலபாரதியுடைய இசையில ஒரு சூப்பரான பாடல், அதிகாலை காற்றே நில்லு அப்படின்ற பாடல் தான் வந்து இப்ப நான் பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாட்டு இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 38 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். சூப்பர், இப்படிதான் உங்களுக்கான பாட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். யார் கரெக்டாக இந்த அளவு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பாடல் நான் ப்ளே பண்ணிடுறேன், ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் லைனில் வந்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: நான் திருப்பதிலிருந்து எட்டே பேச நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க.
1: ஓகே, ப்ளே பண்ணட்டுமா?
2: சொல்லுங்க. போடுங்க போடுங்க. முடிஞ்சே சொல்கிறேன். இல்லைன்னு
1: ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிங்க.

0: ஐடியா இருக்கா?
1: புது பட்டா போட்டீங்களா?
0: ஐயோ இது பழசு தாங்க, 20 வருஷம் இருக்குங்க வந்து.
1: இருந்தாலும் எங்களுக்கு 70-80 தான எங்களுக்கு.
0: ஓகேங்க ஓகே, பட் பரவாயில்ல, லைன் இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்பு நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சகோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: பிரகாஷ் பிரதிவாசம்.
0: ஓகே, பிஜிஎம் கேடிங்களா இல்ல ஒரு தடவை ப்ளே பண்ணுமா?
2: இல்ல தேவையில்ல, வேட்டையாடு விளையாடு.
0: சூப்பர், என்ன பாட்டு? வேட்டையாடு விளையாடு. கரெக்ட்,
2: வேட்டையாடு விளையாடு. பனி துளி மஞ்சள் பையன்
0: டியூன் போட்டு புடிச்சிட்டீங்க எப்படியோ.
2: பளிச்சிடும் விளக்குகள்.
0: சூப்பருங்க, சூப்பர், கண்டுபிடிச்சு பாட்டாவே பாடி காட்டிட்டீங்க, நன்றி. வணக்கம். சூப்பர், ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வேட்டையாடு விளையாடு படத்தில் தான் அந்த பிஜிஎம் ப்ளே பண்ணியிருந்தேன். மஞ்சள் வெயில் அப்படின்ன பாடல் தான், ஹரிஹரன் விஜய் நக்குல் சேர்ந்து பாடின பாடல். தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் மஞ்சள் வெயில் அப்படின்ற பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத்பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 4:46 கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ இணைப்புல யார் வராங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன் சார்.
0: சூப்பர். உங்களுக்கான பிஜிஎம் ப்ளே பண்ணலாமா?
1: போடுங்க.

0: அதை காற்றே நில்லு அப்படின்னு வருமே சார்.
1: அந்த பாட்டு இல்ல, ரொம்ப தப்பா கரெக்டா சொல்லிருக்கீங்க.
0: நன்றி சார்,
1: நன்றி நன்றி நன்றி. அந்த பாட்டு இல்ல, பட் இது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பாட்டு
0: தான். சரி சார், ஆர்வமா இருக்கு, கேட்டுக்கிறேன்.
1: ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ இப்போ ப்ளே பண்ணலையா, அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு சாங் தான் அது. வணக்கம் வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யாரங்க இந்த
2: கால் ஐயா?
1: வணக்கம் ஐயா, யாருங்க?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
1: கண்டுபிடிச்சிங்களா அந்த பாட்டு
2: ஐயா? அந்த
1: பழைய பாடல் தான் இது. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல ப்ளே பண்ணுமா?

0: உடனே ரிப்ளை பண்ண பாருங்களா.
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: இல்லைங்க,
1: ரொம்ப கஷ்டமா இருக்கோ. ஓகேங்க, ஓகே, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் சார், மாடம் பாக்கும் அயன் முரளி சார்.
1: கண்டுபிடிச்சிங்களா அயன் முரளி? என்ன பாட்டு?
2: பனி விழும் இரவு.
1: அப்படியா?
2: ஆமா சார்,
1: அந்த பாட்டு தானா?
2: ஆமா, அதே சார், மௌன ராகம் சார் படம்.
1: மௌன ராகம்
2: எஸ்பி பாலசுரன் பாடின பாட்டு சார்.
1: சூப்பர், எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா பனிதான் விழ மாட்டேங்குது, இப்ப வெயில் தான் போட்டு கொளுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு.
2: வர சார், இனிமேல் பனி வரும் சார். இனிமேல் பனி வரும்.
1: இனிமேல் பனி வருமா? சரி, பாக்கலாம். சூப்பருங்க, சூப்பர், நன்றி.
2: தேங்க்யூ சார்,
1: நன்றி. எஸ், மௌனராகம் படத்தில் தான் அந்த பாடல் பிளே பண்ணியிருந்தேன், பனி விழும் இரவு அப்படின்ற ஒரு அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வாலி வரிகள், இளையராஜா இசையில அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:53 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு பாடல் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நான் பேசுறது மட்டும் தான் கேட்குது, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. எக்கோ ஃபோட்டோலாம் போட்டு பேசுகிறீங்கப்பா. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் திருவுத்தூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, பாடு பிளே பண்ணலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா என்ன பாட்டுன்னு?

0: ஏய் பாடு, ப்ளே பண்ணலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா என்ன பாட்டுன்னு?
1: போடுங்க சார், போடுங்க சார்.
0: இது பழைய பாட்டு திருப்பி ப்ளே பண்ணிட்டேன், இருங்க உங்களுக்கான பாடல் இப்போ ப்ளே பண்ணுறேன்.
1: சாரி, எனக்கு வந்து பழைய பாட்டு சார் பிடிக்கும்.
0: இல்ல அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பாட்டு நம்ம கேட்டு முடிச்சாச்சு, இந்த பாட்டை கண்டுபிடிங்க. என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு சந்தோஷம் பாருங்க. இது என்னங்க போங்கா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வாயில வரைக்கும் வருது, அதுக்கு மேல வரமாட்டேதுன்னு சொல்றீங்களே. ஆஹா ஆஹா, சிரிச்சுட்டே இருக்கீங்க, அப்படியே சிரிச்சுட்டே இருங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம். என்னங்க பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?
1: நன்றி.
0: ஸோ கடைசியாக வந்து சூப்பராக கலக்கலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடின பாடல், வைரமுத்து வரிகளை தேவா இசையில் ஆசை படத்துலேருந்து அந்த பாடல் ப்ளே பண்ணியிருந்தேன். புல்வெளி புல்வெளி அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இயக்குநர் எம்ஏஎம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன் வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
2: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

0: நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது. நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. அந்த மெலடியான மாலை வேளையில் பூந்தென்றல வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுத்துலான்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்குது, ஆனாலும் சிரிக்காத நாள் இல்லையே. அழகான மனைவி, அன்பான துணைவி, ஆஹா இந்த பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது அப்படி இந்த பக்கம் வந்து வச்சிங்களேன். கொட்டுமழை காலம் உப்பு விற்க போனேன், மாவடிக்கும் நேரம் காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன்லாம் பாட்டு கேட்டு ரசிச்சிருப்போம். இந்த பாட்டு வந்து எல்லா பாட்டுமே ஒவ்வொரு பாட்டையும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு சபக்குன்னு போட்டு நம்மளை வந்து டச் பண்ணிடும் இல்லையா. ஸோ அப்படி நிறைய பாடல்கள் நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான பாடலாக இருக்கட்டும், உற்சாகமான பாடலாக இருக்கட்டும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடலாம் இருக்குல்ல. ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டு கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு நிறைய பாடல்கள் கேட்பீங்க, நிறைய பாட்டு வரிகள் இருக்கும். அந்த பாட்டு வரிகளில் எந்த ஒரு பாடல் வரியை வந்து கேட்கும்பொழுது இந்த நேரத்தில், ஏன்னா நிறைய பாடல்கள் நிறைய பாடல் வரிலாம் நமக்கு அப்படியே மனப்படமாக தெரியும் நமக்கு பிடிச்ச பாடல்களில், எந்த பாடல் வரியை கேட்கும்போது எனக்காக தான்ப்பா இந்த பாட்டு வரியவே எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணுதா. அந்த பாடல், அந்த சுச்சுவேஷன், அந்த ஹீரோ ஹீரோயின், அந்த கதைக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு பாட்டை நீங்கள் வந்து சும்மா எப்போ கேட்டாலுமே இந்த பாட்டு வரி எனக்கு என்னமோ எனக்காக தான்ப்பா எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய பாட்டு, அந்த பாடல் வரி என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 08532 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838987128 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் பூந்தென்றல் 11 ஜூன் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுடைய பதில்களை நீங்கள் கமெண்ட்டாக பதிவிடலாம். எந்த ஒரு பாடல் வரியை கேட்கும்போது இந்த பாட்டு எனக்காக தான் தம்பி, எனக்காக தான் எழுதியிருக்காங்க, இந்த பாடல் வரியை அப்படியே என்ன மனசில் வச்சு தான் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு உங்களை தோண வைக்கக்கூடிய பாடல் பாட்டு வரி என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். எப்பயும் கேட்டுக்கிற ரெக்வஸ்ட் தான், நிறைய காலர் ஷோ இருக்குது காலையிலேருந்து. நம்ம காலர் ஷோவில் முன்னாடி பேசின நேயர்கள் தோ கௌதம் ஷோ பண்ணிட்டு இருந்தார் பேசியிருப்பீங்க. தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்க நேர் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் வாய்ப்பு இருக்குது, கமெண்ட் பண்ணலாம். புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் எல்லாருக்கும் சந்தோஷன்ற வேண்டுகளோட நிகழ்ச்சியோட முதல் நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: சார், எனக்கு ஆட்டோகிராஃப் அப்படின்ற படத்துல அமைந்த சூப்பரான பாட்டு ஒவ்வொரு புக்களுமே, அந்த பாட்டு கேட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடுப்புற ஒரு வரி வரும் சார், வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம்.
0: அது உங்களுக்கு அளவு எழுதின மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அப்படியே இதமாவும் இருக்கும், நம்பிக்கையும் தரும், உத்வேகத்தையும் தரும். அடுத்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கை எடுத்துட்டு போனோம்னு தோணும் சார்.
0: ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் வந்துட்டு அப்படியே லைன்ல இருந்து ஓட்டாங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்பீங்க. பாட்டு கேட்குறதே நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து யாருமே இல்லை தனிமையாக இருக்கும், ஆனால் இந்த பாட்டு என் கூட வேறு அப்படி இருக்குல்ல, அப்படி எந்த ஒரு பாடல் எந்த ஒரு பாடல் வரி வந்து உங்களுக்காக எழுதின போல இருக்கும். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: சார், நான் கோவூர் லவ்லி சார்.
0: கோவூர் ரவி.
2: லவ்லி
0: சொல்லுங்க. லவ்லி சார்,
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.
2: என்ன சொல்றேன்னு தெரியல,
0: என்ன என்னவென்று சொல்வதமான

0: பாட்டை சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன்னா.
1: இல்ல இல்ல, ரொம்ப இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆவலா இருக்கு, ஒரு நாள் கேட்டிருக்கோம். அதாவது எங்க நாங்க கேட்கதான் முடியுது, தவிர நாங்க மறுபடியும் அவங்க டயல் பண்ணி பேச முடியல.
0: ஓகே, இப்போ நம்ம பாடல் வரிக்கு வந்துடலாம், அப்புறம் நம்ம பேசுவோம்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம்.
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேசன் பேசுறேன்.
0: முருகேசன், உங்க ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணீங்க சார்.
2: நான் தூரம் வந்துட்டேன் சார்.
0: தூரம் வந்துட்டீங்களா? ஓகே, எம்கேபி நகர்ல தானே இருக்கீங்க? ரொம்ப தூரம் இல்லையா?
2: ரொம்ப தூரம் இல்ல.
0: ஓகே,
2: கடையை விட்டு வெளியே வந்து
0: சார். சார் ஓகே, இதுல இருந்து வேற கிளம்பிட்டு வேற போசனா நீங்க மட்டும் போயிட போறீங்க.
2: எனக்கு எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா, எனக்கோசமே எழுதின பாட்டுன்னா நிறைய பாட்டுகள் இருக்கு. அதுல வந்து
0: இந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வர்றது
2: ஏன் ஞாபகத்துக்கு வரல, ஞாபகத்துல வருது. ஜெமினி எழுதின பாடத்துல உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்றாங்க இல்லைங்களா, அது எனக்கே எழுதுனா மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எனக்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நான் அப்படிதான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அந்த பாட்டு கேட்டா? பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு வரி எனக்காகவே எழுதின போல இருக்கும் தம்பி அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பாட்டர்தான் பெட்டர்தான் பேசிட்டு இருக்கோம். பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. முதல் பாட்டா வேட்டக்காரன் படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன், சுஜித் சுரேசன் இவங்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக்கில் கபிலன் வரிகளை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரத் தமிழ்ஃபம் 102.3 மணங்கரமும் ஏற்றம் அதே தான் கொண்டாட்டம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: அஞ்சு மணி 21 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். பூந்தன்றல நம்ம நிறைய பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள்ல எந்த ஒரு பாட்டு வரியை கேட்கும்போது இந்த பாட்டு வரி தம்பி எனக்காகவே எழுதணும் போல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பாடல் வரி என்ன அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்ல வந்து ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கேட்கிற மாதிரி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கவையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே மிகவும் பிடித்த பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தாண்டி வந்து சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு சின்ன வயசுக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் இருக்கிற பாடல் வரி கேட்கும்போது எனக்காகவே எழுதியிருக்கும் போல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹேமலதா. அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
3: சார்.
2: சொல்லுங்க கலா.
3: ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து ஆயிரம் மலர்களை அந்த பழைய நிறமரங்க பூக்கள் வந்து அந்த பாட்டு வரி வந்து பிடிக்கும் சார். ரொம்ப விரும்பி கேட்டேன்.
2: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம், பேசலாம். லைன்ல தான் இருக்கீங்க. இப்படி ஒரு சூப்பரான லிரிக்ஸா, ரொம்ப சைலண்டா இருக்கு. வணக்கம்,
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். எம்டி ரவிச்சந்திர, எஸ் நகர், அம்பத்தூர் சார்.
2: சொல்லுங்க
4: சார். நலமா சார். இது இது எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவர். அது ஒண்ணு சார். வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை. ரெண்டு கேட்கும் போது கொஞ்சம் கண்ணீர் வரும் சார். உன் பாடு நீ கண்டு நீ போகலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம்.
2: இதை கேட்கும் போது நிறைய கண்ணீர் வருமா?
4: அது பாடும்போது கொஞ்சம் லைட்டா அழுக வரும் சார்.
2: ஓகே, இந்த பாட்டுலாம் உங்களுக்காக எழுதின போலே ஒரு ஃபீல்
4: பாடல் சார்.
2: ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம். சொல்லுங்க பத்மா.
5: எனக்கு வந்து சார் இந்த பாட்டு ஒண்ணு எங்க அண்ணன்
2: பாடுவோம்.
5: அந்த பாட்டு வந்ததுனாக்க
2: பாட்டு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4 கச்சீஃபன் நினைச்சிருவீங்க நீங்க, அந்த அளவுக்கு அழுவோம். வணக்கம் மித்பார் தமிழகம்.
6: அவன்
2: வேற சைலண்டா கம்மி
6: பண்ணுங்க.
2: தயவுசெய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கதா நீங்க பேசுற, நான் பேசுறது, எல்லா பேசுறதும் சூப்பரா கேக்கும். வணக்கம். வேண்டுகோள் தான்.
6: எனக்கு முடிஞ்ச பாட்டா
2: பாடல் வரி, இந்த பாட்டு வரி கேட்கும் போது அது எனக்காக தான் எழுதின மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி எது? பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கும்.

0: அப்படிங்களா? எனக்கு அது மாதிரி ரசனம் கிடையாது சார்.
1: அது மாதிரி ஒன்றும் கிடையாது. பாட்டி கேட்டோமா, வேலையை பார்த்தோமா, படுத்து தூங்கணுமா, அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பார்த்தீங்களா இல்லையா, இது இது ஒரு டைப் தான். நம்ம என்னத்துக்கு வரியை நோட் பண்ணிட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளோதான். சில பாடல்கள் சில இடத்துல எங்கோ ஒரு இடத்துல பாருங்கள், மலர்ந்து மலராக சொல்லும்போது அவங்க அண்ணனோட ஒரு கனெக்ட் பண்ணுது. அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள்லாம் பாடினாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி வந்து, ஆ இந்த பாட்டை கேட்கும்போது இது எனக்கு என்னென்ன என்ன மனசில் வச்சு எழுதிட்டு போகிறோம் அந்த கவிஞர் அப்படின்னு ஞாபகம் ஊரில் அப்படியே பாட்ட பாடலாம் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. நம்ம எப்பயும் கொடுக்குற வேண்டுகோள் தான், தொடர்ச்சியாக எல்லா கலர் ஷோலையும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது, வித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் நீங்கள் போய் உங்களுடைய டாபிக் ரிலேட்டட் கருத்துக்களை பதிவிடலாம். அதை தாண்டி புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? அந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருவள்ளூர் மாவட்டம், சுந்தரமூர்த்தி பேசுகிறேன் சார்.
1: சுந்தரமூர்த்தி சார், சொல்லுங்கள். சுந்தரமூர்த்தி சார்,
2: உள்ளதை சொல்வேன் நல்ல ரொம்ப பாட்டு இல்லை சார், படிக்காத மேதை.
1: ஓ, உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன்,
2: அந்த பாட்டு வந்து எனக்காக எழுதுனா போல நினைச்சுக்குவேன்.
1: உங்களுக்காகவே எழுதுன போலயே இருக்கும் அந்த பாட்டு.
2: செய்வேன் வேறொன்றும் தெரியாது,
1: அதுதான் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்ததான் பாடல் வந்துட்டு இருக்கு. எங்கேயும் காதல் படத்துலேருந்து ஒரு டான்ஸ் போடுற வைக்கிற பாட்டு தான் ஹரிஜனோட மியூசிக்கில், ரிச்சர்ட் மற்றும் குழுவினர் அவங்களோட குரலில் நங்கை பாடுறது அந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு. வாலி அவரோட வரிகளில் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: அஞ்சு மணி 31 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம் பூந்தென்றல்ல. இன்னைக்கு பேசிட்டு இருக்க விஷயங்கள் பாடல்கள் நமக்கு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல்கள்ல எல்லா பாடலும் பிடிக்கும் அப்படின்றதாடி சில பாடல்கள் வந்து நமக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகும், எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அதில் இருக்கிற பாடல் வரிகள் எனக்கே எனக்கா அப்படின்ற மாதிரி எழுதின மாதிரி இருக்கும். அப்படி இந்த பாடல் வரியை கேட்கும் போது எனக்காகவே எழுதின போல இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பாடல் வரிகள்லாம் என்ன பண்ணுறதான் கேட்டு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: கணேஷ் ஐயா சார், பெரிய மாத்து.
3: ஓகே, உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணிக்கங்க சார். இதோட 37வது தட்டி சொல்றேன் இதை.
4: சரி சார்.
3: ஓகே சார். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், காஞ்சிபுரம்ல இருந்து கமலா வரதன்.
3: சொல்லுங்க கமலா வரதன். பாடி முடிச்சிட்டீங்களா? இந்த வரிகள் கேட்கும் போது உங்களுக்காக எழுதின மாதிரியே இருக்குமா?
5: ஆமா சார், எனக்காக ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
3: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். மறுபடியும் ரேடியோ வால்யூமா கம்மி பண்ண மாட்டீங்க. 38வது தட்டி சொல்றேன்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
6: ஊரை
3: தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டங்கிற மாதிரி, யாரோ கருவேப்பிலே இது நான் தானேங்கிற மாதிரி. ஓகே சார், போனால் போகட்டும் போடான்ற பாட்டை கேட்கும் போது அது உங்களுக்காக இந்த வரி எழுதின மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
7: திருக்கொன்றம் கோதண்டபாணி.
3: சொல்லுங்க கோதண்டபாணி சார்.
7: சக்கரம் படத்துல வருங்க ஒரு பாட்டு.
3: என்ன பாட்டுங்க?
7: காசிதான் கடவுளப்பா.
3: கடவுளுக்கும் தெரியுமாப்பா.
7: அந்த பாட்டு என் லைன்ல வருதுங்க.
3: உங்க லைன்ல வருதா அது?
7: ஆமா.
3: ஓகே, அது கேட்கும் போது ஆஹா, இந்த பாட்டு நம்ம மனசுல இருக்கிறத வரியா எழுதியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும்.
7: நன்றி.
3: நன்றி, நீ ஏதோ பேசு. நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டாரு. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து சொல்லுங்க தேவிகா மேம்.
8: நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், நம்புக்கும் சண்டை.
3: சிரிச்சுக்கிட்டே சொல்ல மாட்டீங்களோ?
8: என்ன சார்
3: சிரிச்சுக்கிட்டே அப்படியே வம்புக்கெல்லாம் போக மாட்டீங்களோ?
8: ஆமா.
3: ஓகே, இந்த பாட்டை கேட்கும்போது

0: அந்த பாட்டு எனக்கு பொருத்தமா இருக்கும் சார். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு.
1: ஏதோ அனிவர்சரி வருதுங்களா?
0: என்ன சார்?
1: எதுவும் கல்யாண நாள் அந்த மாதிரி வருதுங்களா?
0: கல்யாண நாள் இப்பதான் போன வாரம்.
1: அதான் அந்த பாட்டுலாம் அப்படியே பஜக்குன்னு ஞாபகமா இருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம். இது பாரத தமிழகம்.
2: வணக்கம். அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க மாலினி தேவி.
2: இன்னைக்கு எனக்கு பொருத்தமான தலைப்பு கொடுத்துட்டீங்களே.
1: அப்படியா?
2: ஆமா, ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங்.
1: ஓஹோ,
2: பாட்டை எப்போ?
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. எனக்கா?
2: எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் இந்த பாட்டு அந்த வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிக்கும்.
1: கேட்கும் போது நாங்க வந்து
2: இந்த பாட்டை காணுங்க, பாவாடை தாவணியில் பாட்டு உருவமா. அந்த பாட்டு எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
1: பொருத்தமா இருக்கும்
2: அந்த வரிகள். அது ஒரு கண்ணதாசன் அவர்கள் வரிகள் வந்து ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க. அந்த கடைசி வரி ரொம்ப அத பாடும் போதே கூட சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அந்த பாட்டு.
1: சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தீராத விளையாட்டு பள்ளிப்படத்துல இருந்து ரோஷினி, பிரியா, திவ்யா உங்களோட குரல்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல பா விஜய் வரியில் பாடுறது வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 5:41 ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம் பூந்தண்டர்ல. பாட்டு, பாட்டில் இருக்கிற பாட்டு வரி, எந்த ஒரு பாட்டு வரி உங்களுக்காகவே அது எழுதின போல இருக்கும் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றா நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்தில் தங்கமே ஞான தங்கமே இருக்குல்ல சார், அதில் அந்த கொட்டுமழை காலம் உப்பு விக்க போனேன், காத்தடிக்கும் நேரம் மாவி விக்க போனேன். அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்து எனக்காகவே அது எதுனும் போலே இருக்கும், அது எல்லாம் மறந்து போயிட்டது, ஆனால் இப்போ வந்து நினைவுக்கு வருது சார் ஹரிகரன் சொல்லியிருக்காரு. ஆண்ட்ரிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மறுபடியும் படத்தில் இடம்பெற்ற எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு என்று ஆரம்பிக்கும் பாடலில் நாளை என்றோர் நாளை நம்புங்கள், ஒரு ஒரு இது என்ன சொல்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படி சொல்லணும்ல. ஸோ இந்த மறுபடியும் படத்தில் இருக்கிற அந்த நாளை என்றோர் நாளை நம்புங்கள் என்ற வரி வரும், இந்த வரிகளை வந்து நான் அவ்வப்போது எனக்காகவே அது எழுதின போலேயே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் சார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
3: சார, கார்த்திக் விஸ்வாமலம்.
2: கார்த்திக் விஸ்வாமலம், சொல்லுங்கள் கார்த்திக்.
3: சார் எனக்கு வந்து பொன்னியின் செடி காசிக்கு வந்து அந்த பாட்டு சார்.
2: ஓ அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எழுதணும் போல வரும்.
3: இல்ல நம்ம லைன்ல, சோ அந்த பாட்டு எனக்கு என்னமே எங்களே இந்த மாதிரி வரும் அந்த பாட்டு.
2: ஓகே, அந்த வரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எமோஷனலா கனெக்ட்.
3: அவரும் ப்ளைண்டா, பிக்கும் ப்ளைண்டா இருப்பாரு. சோ அது எங்க பா எங்களுக்கு இப்படி ரியாக்ட் ஆகும் சார்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார். வணக்கம் வித் பாரத் தமிழ்ஃபம். வணக்கம்
4: சார், நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேசுறேன் சார். புதுநேயர்.
2: புதுநேயர், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் செல்வராஜ் சார்.
2: செல்வராஜ் சார், சொல்லுங்க. செல்வராஜ் சார்,
4: விவசாயி படத்துல முதலாளி கண்டெடுத்த தொழிலாளர்கள்
2: எழுதின போலே இருக்கும் அந்த பாட்டு.
4: ஆமா சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் சார்,
2: பெருமையாவும் இருக்கும்,
4: எல்லாருமே அந்த பாட்டைதான் சார் விரும்பி கேட்போம்.
2: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி முதல் முறை நீங்க வந்து ரேடியோவில் பேசினதுக்கும்.
4: சரி சார்,
2: வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: வணக்கம் சார், காஞ்சிபுரத்துல பூமதி சார்.
2: பூமதி?
5: ஆமாங்க சார்,
2: சொல்லுங்க பூமதி மேம்.
5: எனக்கு எங்கே எனது கவிதை அந்த சாங் பிடிக்கும் சார் ரொம்ப.
2: எங்கே எனது கவிதை?
5: ஆமா,
2: அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்காகவே அந்த பாட்டு வரி எழுதின மாதிரி ஒரு ஃபீல்.
5: ஆமா ஆமா,
2: அப்படியே உள்ள தொப்புக்கடினா அவங்க அந்த அந்த இதெல்லாம் விழுந்துருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க அந்த பாட்டுக்குள்ள விழுந்துருவீங்க.
5: ஆமா சார், ஆமா விழுந்துருவோம் சார், அந்த சாங் அவ்வளவு நல்லா இருக்கும் சார்.
2: ஓகே சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
6: ஹலோ.
2: வணக்கம்
6: சார். ஆனந்த் சார்.
2: ஆனந்த் சார், என்ன சார் ஏதோ பேசணும்னு பேசுறீங்க?
6: பாட்டு
2: பிடிக்கும், அந்த வரிகள் வந்து உங்களுக்கு உங்களுக்காக எழுதின போற ஒரு ஃபீல் இல்லையா?
6: ஆமா சார், நல்லா இருக்கும் சார்,
2: நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.
6: அசோகம் பாடுவாரு, மணிமாலா நன்றி பாடுவாரு அந்த பாட்டு.
2: ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த மாதிரியே டீடைல் சொல்றீங்களே சார்.
6: கண்டிப்பா சார், நல்லா அந்த பாட்டை கேட்டு பாருங்க சார் நீங்க ஒரு வாட்டி.
2: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
6: தேங்க்யூ சார்.
2: வணக்கம் விவித் பாரதி தமிழ்ஃபம்.
7: ஹலோ.
2: வணக்கம்.
7: ஹலோ

0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மாதவன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மாதவன் சார்.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து, எனக்கு ஏற்ற பாட்டு வந்து,
0: ரேடியோ வாலியூமை தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தான் 39வது அடி சொல்றேன். நீங்க பேசுற, நான் பேசுற எல்லாமே அழகாக கேட்கும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். இன்னொரு தாடி வணக்கம் சொல்லுவோமா? வணக்கம்.
1: இது ஆலயம் மண்ணில் வந்து ஒரு பாட்டு சார்.
0: அஞ்சு பாட்டு இருக்கு நினைக்கிறேன் அந்த படத்துல.
1: பொன்னை விரும்பும் பூமியில் என்னை விரும்புவோம் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இது விருப்ப பாட்டு கேட்கறதுக்கான நேரம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு வரிகள். வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லா பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ் பேசுறேன்.
0: சிவபிரகாஷ், சொல்லுங்க சிவபிரகாஷ் சார்.
2: சார், எனக்கு வந்து இந்த மறுபடியும் படத்துல இருந்து என்னாலும்
0: பாடல் வரிகள் எது உங்களுக்காக எழுதின போலே ஒரு ஃபீல்.
2: இந்த பாடல் ரொம்ப எனக்கு மனசு
0: அப்படி பாதிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க நேயர்கள் வந்து. அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் சுகுணாதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனம் கவர்ந்த பாடல்கள் பல உண்டு. பொதுவாக அந்த தத்துவ பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால், தோல்வி நிலைகளை நினைத்தால் மனிதன் வாழ்வை, அப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, இந்த பாடலாம் கேட்கும்போது சார் சலிப்பு அப்படின்றத தாண்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்பவுமே கேட்டாலும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அந்த பாடலெலாம், ஏதோ எனக்காகவே எழுதின போலே இருக்கும் அப்படி சொல்லி சுகுணாதேவி தாம்பரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பாட்டு வந்துட்டுருக்கு மம்பட்டியான் படத்துலேருந்து. தமன், ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி மற்றும் ரீதா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை படிக்கிறாங்க. நாமத்துக்குமார் வரிகளில் தமிழருடைய சிலை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரத் தமிழ் 102.3. மனங்கிறமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: அஞ்சு மணி 51 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. அப்படியே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். பெருளிலிருந்து காமராஜ்.
1: காமராஜ், சொல்லுங்க காமராஜ் சார்.
2: எனக்காகவே எழுதப்பட்ட பாடல் மாதிரி நாக்கி, நான் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல உள்ளதுதான்
1: சொன்னேன். என்ன பாடல
2: வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே

0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வீரராகவன் மாதவத்திலிருந்து பேசுறேன்
0: சார். சொல்லுங்க வீரராகவன் சார்.
1: சார், நான் ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், பண்பலையின் வெறியன். இது வந்து என்ன, அந்த படம் வந்து அந்த படத்தில் இருக்கிற வரி என்ன நினைச்சு நினைச்சு பார்த்து சார்.
0: ஓகே,
1: இந்தியா நினைச்ச படம் சார். வரிகள்லாம் ஒவ்வொன்றும் கலை கலை சார்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சேலையூர்லேருந்து பேசுகிறேன் சார். ரவிக்குமார்.
0: ரவிக்குமார், சொல்லுங்கள் ரவிக்குமார் சார்.
2: ஆமாம் சார். எனக்கு முன்கண் நீர் வழிந்தால் அந்த பாட்டு பிடிக்கும் சார், பாரதியார் பாட்டு.
0: முன்கண்ணில் நீர் வழிந்தால் உதிரம் கொட்டு தட்டி
2: சார், அந்த பாட்டு சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார்.
2: சார், நான் பாட்டு பாடணுமா சார் ஒரு வாரி?
0: ஆ, பாருங்க பாருங்க.
2: உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம்

0: சூப்பர் சார், ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி பாடுறீங்க சார் பாடலாம்.
1: போலே மாதிரி நினை தாங்கி விழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலும்
0: அழகு அழகு சார், ரொம்ப அழகா ஃபீல் பண்ணி பாடுறாரு. வணக்கம் வித் பாரத் எஃப்எம் லைன்ல வந்து அப்படியே கட் ஆயிட்டீங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சிந்து பைரவ் படத்தில் வர 400 சிந்து காவ அந்த பாட்டு மைக்கில் அப்படியே பிடிச்சி பாடுவாங்கல்ல, ஸோ அந்த பாட்டு எனது எனக்காக எழுதுன மாதிரி இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்காக எழுதின பாடல்னா தனிமரம் படத்துலேருந்து அங்கே மரம் ஒன்று வச்சானே வீதிக்குள்ளே விட்டானே அந்த தனி மரம் நின்று தவிக்குது அந்த பாடல் வந்து சார் கேட்கும்போது அது எனக்காகவே எழுதின போல இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் டாபிக் நல்லா இருக்குது ஷோ நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி.

0: கூட இந்த நேரத்தை கேட்டு நம்ம அப்படியே பாட்டு ப்ளே பண்ணிட்டு ஷோ முடிச்சுட்டு. வணக்கம்
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல பாத்திமன் சார்.
0: நலம் நலம் சொல்லுங்க பாத்திமன் சார்.
1: அதாவது எனக்கு அந்த பாரதியார் பாட்டு ஒன்று தெரியுது சார், பாடுவா. இசை நிலவினிலே சேரல நாட்டிசை.
0: இந்த பாட்டு உங்களுக்காக எழுதின மாதிரி இருக்கு.
1: சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அந்த

0: அந்த பாட்டு அவருக்கு தெரியும், அவ்வளவுதான் சார் தெரியும்.
1: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத மழகம்.
2: ஹலோ சார்,
1: வணக்கம்.
2: எனக்கானே எழுதுன பாட்டுன்னு சொன்னீங்கன்னா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
1: உங்க பேர் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கான பாடல் அந்த பாட்டுல இருக்கிற வரிகள்லாம் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசினேன். விவித் பார்த்த 102.3 கேட்டுட்டு இருக்க. ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றிகளோட. எங்கேயும் போயிட வரதுல அவங்களை மீண்டும் 8:05 நீ கோரினால இன்னொரு தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். அது வரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கேன். வித் பாரத் தமிழ் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க. பூந்தென்றால் யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்த் கூட தான். நிகழ்ச்சியில் நிறைவேற்றதா ஒஸ்தி படத்திலிருந்து தமிழரோட இசையில் யோபாரதி வரிகளில் ராகுல் நம்பியார் மற்றும் மகத்தி உங்களுடைய குரலில் நெடுவாளி படத்தை வந்துட்டு கேட்டு நினைத்திருங்கள். வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கள் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 6:01 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் லவகுசா திரைப்படத்திலிருந்து ஜே வி ராகவலு, ஏ பி கோமலா, கே ரணி இணைந்து பாடிய பாடல். ஏ மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

பி சுஷா சுஷீலா குரல்ல ஸ்ரீராம பக்த ஹனுமான் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரத்தில் நேரம் 6:07 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் குலதெய்வம் திரைப்படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் ஆர் சுதர்சனம் இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

கேட்டு முடித்த பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளை வி தட்சிணாமூர்த்தி இசையில். 6:17 நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜன் இசையில. கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ராஜகாளியம்மன் படத்திலிருந்து சித்ரா பாடின பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய

0: குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கேணியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆறு மணி 40 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வெப்பம் படத்திலிருந்து நரேஷ் பாடின பாடல், நா முத்துக்குமார் வரிகளில், ஜோஷ்வா ஸ்ரீதருடைய இசையில். கேட்டடைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

கேட்டு முடித்த பாடல் உத்தமபுத்திரன் படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பாடிய பாடல் ஏக்நாத் பரிகலே இஜய் ஆண்டனி இசையில. 6:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுசித்ரா திப்பு இணைந்து பாடின பாடல் நாமுத்துக்குமார் வரிகளை தேவி ஸ்ரீபிரசாத் இசையில.

6:55 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவு பாடல். தில்லாலங்கடி படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, சித்ரா, ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில கேட்டு அணிந்திருங்க. விவேத் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஏழு மணி கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ராவணன் படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய

0: கேட்டு முடித்த பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து. மைனா அப்படின்ற ஒரு அழகான பாடல், ஷான் குரல், யுகபாரதி வரிகளில் டி இமானுடைய சில கேட்டு முடித்தோம். 7:09 கடந்து போயிட்டுருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருக்கீங்க.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பையா படத்தில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 7:15 மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்.

0: உள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திசிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலக தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டுக்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளி துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் திட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படும்.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 26 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. திரைகாணம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ திரைகாணம்ல நிறைவு பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. நான் மகாநல்ல படத்துலேருந்து ஹரிச்சரன் பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகளை வன்சங்கர் ராஜா இசையில கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்க

0: எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது உடம்பு, உடம்பில் உள்ள உறுப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் பசி. பசின்னா பசித்தவுடன் என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அப்போ உணவு தான் முக்கியம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். எப்போ நமக்கு உணவு தேவையோ அந்த நேரத்தில் வயிற்றில் சில அமிலங்கள் சுரக்கும், அதன் விளைவாக பசி உணர்வு ஏற்படும். பசிக்கும் போது சாப்பிட்டுடணும். பசித்து புசின்னு ஒரு பொன்மொழி உண்டு. பசிக்கும்போது உணவு உட்கொண்டால்தான் உணவு முழுமையாக செரிமானமாகி சத்துக்களை உடல் கிரகித்து கொள்ளும். பசி உணர்வு இல்லாதப்போ சாப்பிட்டோம்னா இந்த செயல்பாடு முழுமையாக நடைபெறாது. அதனால் நேரத்துக்கு சாப்பிடுவதை காட்டிலும் பசித்த பின் சாப்பிடணும், அதுதான் நல்லது. எப்போது நமக்கு பசி வந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருதோ அப்போதே செரிமானத்துக்கான வேலைகள் துவங்கிடுது. ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவார், சாப்பிட்றோம். சில பேர் 2 வேளையும் சாப்பிட்றாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4-5 வேளை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து. புருஷோத்தமனையா, என்ன சாப்பிட போகிறோங்கிறத திட்டமிடுதலில் தொடங்கி அந்த உணவை பார்ப்பது, நுகர்வது, சுவைப்பதுன்னு உணவு வயிற்றுக்குள்ளே போகும் முன்பே அந்த உணவின் லகுவான தன்மையை பொறுத்து செரிமானத்துக்கு தயாராகிடும். உணவு உட்கொள்ளும் போது முதல்ல மிகவும் மென்மையான உணவு பண்டங்களை உட்கொண்டுட்டு அப்புறம் கடினமான உணவு வகைகளை சாப்பிட்டா ஜீரணம் என்பது எளிதாக நடைபெறும். பொதுவாக உடல்வாகு உள்ளவர்கள், கனபாடிகள் அதிக சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கருத்து இருக்குது, அது உண்மை இல்லை. ஒருவரின் உடல் அமைப்பை பார்த்து அவர் எவ்வளவு சாப்பிடுவார்னு தீர்மானிக்க முடியாது. உடல் அமைப்புக்கும் உணவின் அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் தொடர்ச்சியாக அதிகம் சாப்பிட்டு வந்தார்னா நாளடைவில் அவரது இறைப்பையின் அளவு தானாக பெரிதாகிடும். அதற்கேற்றாற்போல் பசியும் உணவின் அளவும் அதிகரிச்சிடும். விழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்களின் போது சாப்பிடுவதற்கு முன் இனிப்பை பரிமாறுவாங்க. காரணம், இனிப்பை வாயில் போட்டு மெல்லும்போது உமிழ்நீர் அதிக அளவு சுரக்கும். உமிழ்நீரோடு தான் நாம் உண்ணும் உணவு உணவு குழாய் இறைப்பையை சென்றடையும். செரிமானத்தை இந்த உமிழ்நீர் தான் எளிதாக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்பாங்க. தூக்கம் வரும், ஆனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிற்றில் 1/3 இடம் காலியாக இருக்கணும். அப்புறம் நிறைய வெளிநாட்டு சமாச்சாரங்கள், கலாச்சாரங்கள் நம்ம மக்களிடம் வந்துடுச்சு. ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாங்க. கைகளால் உணவை பிசைஞ்சி வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று சாப்பிட்றது தான் நமது பழக்கம், நல்லதும் கூட. புருஷோத்தமனையா, உடல் உழைப்பு இல்லைனாலும் நமது உடலில் உள்ள உறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. ஓய்வில்லாமல் உடல் இயக்கத்துக்கு உணவு தேவை. அதனால் எந்த வேலை செய்யலைனாலும் கண்டிப்பாக பசி எடுக்கும். நேரம் தவறாமல் சாப்பிட்டுடணும். குறிப்பாக காலை உணவை நிறுத்தவே கூடாது. அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், பிரேக்னா உடைக்கிறோம். முத நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்ட பிறகு மறுநாள் காலை 8-9 மணிக்கு 11-12 மணி நேர இடைவெளிக்கு பிறகு தான் சாப்பிட்றோம். காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு. பசி தகுந்த நேரத்தில் எடுத்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமான டென்ஷன், கவலை, மன அழுத்தம் போன்றவை இருந்தால் விரும்பும் உணவு எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதையும் அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 35 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மதராசபட்டினம் படத்திலிருந்து ஹரிணி, ரூப்குமார்.

ஆண்ட்ரியா ஜெர்மையா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

0: கேட்டு முடிச்ச பாடல் கோரிப்பாளையம் படத்திலிருந்து கார்த்திக் மதுமிதா சேர்ந்தப்பான பாடல் நாமுத்துக்குமார் வரிகள சபேஷ் முரளியுடைய இசையில கேட்டு முடிச்சோம்.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்
2: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
3: பாட்டும் பயணமும்
0: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கோவா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஆஜிஷ் ஆண்ட்ரியா செந்தப்பான பாடல் கங்கை அமரன் வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுகிட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்ச

ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும்

0: சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடரேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியம் இல்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாதது மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
1: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ். அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.

ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ 2 மணிலேருந்து இப்போ 8 மணி வரைக்கும் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணி, நீ காலர் ஷோவில் நிறைய பேர் ட்ரை பண்ணி கிடைக்காம போயிருக்கலாம், பட் அவங்களாம் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நாங்கள் ஆர்ஜே கௌதம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 லட்சம் இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நிதி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் அந்த மென்மையான முன்னடியான இரவு பொழுது. நேரம் 8:06 ஆயிட்டு இருக்கு. இந்த மேலடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம், என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டோம் சொல்லு அப்படின்றீங்களா. பொதுவாக வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து நின்னா, நடந்தா, தூங்குனா, கொட்டாய் விட்டா, எழுந்திரிச்சா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து செல்ஃபி என்ன போனோம்னா ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த ஃபோட்டோவில் நல்லா வருமா, இந்த ட்ரெஸ் வந்து கேமரா கிளாரிட்டி வருமா, இது கொஞ்சம் டல்லாக இருக்குப்பா, கேமராவில் நல்லா வராது அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து நிழற்படம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 5 நிமிஷத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எடுத்து தரப்படும் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது வந்து அதெல்லாம் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ஃபோட்டோச்சு எடுத்தால் தான் ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து என்ன தான் வச்சுருந்தாலும் இப்போ கேலரியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று அனுப்பிவிடுங்க அப்படின்னு அர்ஜென்ட்டாக சொல்கிறாங்கன்னா பார்க்கும், நம்ம ஒரு 350 ஃபோட்டோ வச்சுருப்போம். என்னத்தை அனுப்பலாம், இதை அனுப்பலாமா, என்னது இது, இது ஒரு மாதிரி அப்படின்னு இருக்குது. இதுலன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது, கண்ணுக்கு கீழே லைட்டாக கருவணை இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே என்ன வெள்ளை முடி தெரிகிற மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி 250 ஃபோட்டோவை நம்ம அனுப்புறதுக்குள்ளே டே எம்மான இரண்டா ஒரு ஃபோட்டோ கேட்டுறதுக்கு 25 மாதமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்தளவுக்கு நம்ம கேலரியில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் எடுத்து அனுப்புறதுக்குள்ளே நமக்கு வந்து எதை அனுப்புறதுன்னு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கிறத நம்ம முன்னாடிலாம் எடுத்திருப்போம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருப்போம், அப்புறம் கலரில் எடுத்திருப்போம். நிறைய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரு ஸ்கூல் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஒரு ஸ்கூல் ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். ஆஃபீஸில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கேனாச்சும் வேறு ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, கல்யாணம், கல்யாணத்தில் வந்து ஆஹா அன்றைக்கி பாரு என்னமா வேறு ஊற்றிருக்கு, அன்னைக்கு ஆரம்பித்த பயம்தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நான் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் எந்த ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டப்புன்னு நினைவுக்கு வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன குட்டி கதைகள். இந்த ஃபோட்டோ ஏன் எனக்கு ஸ்பெஷல்னா இந்த கல்யாண நாள்ப்பா எனக்கு அது மறக்க முடியாது. நீங்கள் நினைக்கும் போது அந்த ஃபோட்டோ தான் என் மனசில் எப்போவுமே பச்சக்குன்னு கேமரா மாதிரி பதிஞ்சிருக்கு. உங்ககிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோன்னு சொல்லும்போது ஒரு நிகழற்படம், உங்ககிட்ட இருக்கிற புகைப்படம்னா எந்த ஒரு இமேஜ் வந்து உங்கள் மனசுக்குள்ள வந்து டப்புன்னு ஞாபகத்துக்கு வருது, அது ஏன், அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன சிறப்பு என்ன அப்படின்றத ரொம்ப சின்னதாக கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-08-53 2952-08-53 2952-08-53 2952-08-53 அப்படிங்கிற நம்பருக்கும் விளாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 பக்கத்தில் நான் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதிலில் கமெண்ட்டாக சொல்லலாம். எப்பயும் கொடுக்குற வேண்டுகோள் தான், தொடர்ச்சியாக நம்மளோட 5 மணி ஷோக்கு பண்ணியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி 4 மணி ஷோக்கு பண்ணியிருப்பீங்க, இப்படி வந்து தொடர்ச்சியாக லைவில் வரக்கூடிய நேர்கள் வந்து புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த புது புது நேர்கள் பேசும்போது நமக்கும் சூப்பராக இருக்கும், அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும், மற்றவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் அப்படின்ற வேண்டுகோளோட நம்மளோட தொடர்ச்சியான நேரம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்துலையும் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது புகைப்படம். ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசுக்கு இந்த நேரத்துக்கு வரக்கூடிய எந்த இமேஜ் உங்கள் மனசுக்குள்ளே வருது, உங்களுடைய ஃபோட்டோ, குடும்ப ஃபோட்டோவாக இருக்கும், அதில் எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்துல எடுத்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே ஃபோட்டோனா இதம்பா எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சிறப்பு என்ன, கதை என்ன அப்படின்றத சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழகம் யாருங்கிறது பேசுகிறீங்க? சொல்லுங்க கலா. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம் லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார். ராஜா ஈஞ்சம்பாக்கம்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: ராஜா ஈஞ்சம்பாக்கம் சார்.
0: ராஜா ஈஞ்சம்பாக்கம், முதல் முறை பேசுறீங்களா?
1: ஆமா சார்.
0: சூப்பர் ராஜா, ரொம்ப எப்படி இருக்கு ரேடியோல பேசுறது, ஃபர்ஸ்ட் டைம்?
1: ஆமா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டோனே கடச்சிச்சு.
0: போட்டோனே லைன் கடச்சிச்சா? ஓகே, சொல்லுங்க ராஜா. இஞ்சம்பாக்கத்துல இருந்து
1: உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசு எக்ஸிபிஷன் போனோம் சார், அழுதுகிட்டே இருப்பேன். அந்த போட்டோ மறக்கவே முடியாது சார்.
0: மறக்கவே முடியாது, ஏன்னா அந்த அழுதுகிட்டே போற இமேஜ் வந்து இப்ப பாக்கும்போது நானா இது
1: அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அந்த போட்டோ எடுத்திருக்காங்க, அதை வச்சிருக்கேன் சார். அதை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன்.
0: சிரிச்சுட்டே இருப்பீங்க. அப்ப அந்த போட்டோ அழுத போட்டோ, ஆனா இப்ப அதை பார்த்தா சிரிப்பா வருது.
1: ஆமா சார்.
0: ஓகே, சூப்பர். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம், பேசலாம், லைனில் தான் இருக்கீங்க, பேச வேணாமா? வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க பட்டாபி சார்.
2: அதாவது எங்கள் அப்பா அம்மா நானும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு அவுட்ரிங் போர்டு அலாட் ஆச்சு எனக்கு, வீடு இது.
0: சரி.
2: அப்போ போட்டோ கேட்டாங்க, கவர்மெண்ட் இதில் போட்டணும்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா அம்மா நான் அந்த எடுத்த போட்டோ 94ல்

0: நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மா ஞாபகம் வருது, அந்த ஓரமா ஆனந்த கண்ணீர் எல்லாம் வருதா?
1: பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் வீடு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா அம்மா நம்ம கிட்ட இல்லையே, அந்த ஒரு வருத்தம்.
0: சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: மேற்கு மாமா ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: எனக்கு நினைவுக்கு வருது போட்டோன்னா, எனக்கு கல்யாண நாள் தான் சார்.
0: பரவாயில்ல, கல்யாணம் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரியா?
2: ஆமா சார்.
0: சூப்பர். ஏன் ஏன் என்ன, எனக்கு எனக்கு எவ்வளவு போட்டோஸ் இருக்கு, அந்த கல்யாண போட்டோஸ் ஏன் சிறப்பு? ஒரு இளமை திரும்புது. சூப்பர் சூப்பர். அதெல்லாம் இல்லை, வயசாக எல்லாரும் அந்த கட்டத்தை தாண்டிதான் சார் ஆகும், நம்ம அப்படி நினைக்க கூடாது. அதனால அந்த போட்டோ உங்களுக்கு வந்து அந்த முடிய பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ஓகே, வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கம்பாக்கம் டேக் பண்றோட சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன். ஐயா
0: சொல்லுங்க போஜராஜன்.
3: வணக்கம் வணக்கம். என்னுடைய போட்டா எல்லாம் போயில எல்லாம் கொளுத்தி போட்டேன் ஐயா, ஒரு கோவத்துல சண்டையில எல்லாம் போயிடுச்சுயா. அதான் நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகுதுயா.
0: இருந்தாலும் வந்து இந்த ஒரு போட்டோ இமேஜ் மனசுக்குள்ளே இருக்கும், நீங்க அதை என்னதான் தூக்கி போட்டாலும் மனசுக்குள்ள இருக்கும்ல ஒரு போட்டோ ஒரு இமேஜ். அது என்ன இமேஜ்?
3: அது கல்யாண போட்டோதான் ஐயா. அந்த கல்யாண போட்டோல என் பக்கத்துல ஒரு நாய் உட்காந்து இருக்கும், அது மாதிரி ரொம்ப பாசம். அந்த போட்டோ தான் ஞாபகமா இருக்குதுயா.
0: ஓகே, ரொம்ப நன்றி, பரவாயில்லையா. வணக்கம்
4: சார். கலா பதிலையும் கட்டாக்கி சார்.
0: சொல்லுங்க கலா.
4: சார் எங்க அப்பா அம்மா நாங்க எல்லாம் ஃபேமிலி போட்டோ
0: எடுத்து ஃபேமிலி போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார். கேட்காம ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
5: சார் ஃபேமிலியோட கன்னியாகுமரி போனோம் சார், 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சின்ன பாறமலை நின்று சூரியன் உதயம் வருது இல்ல சார்.
0: ஆமா.
5: அதை போட்டா இருக்கு ஞாபகம் சார். அது அருமையான, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா
0: அருமையா இருக்கும் சார் அப்படியே பாக்குறதுக்கு.
5: ஆமா சார், இந்த சூரிய உதயம் பின்னாடி போது இந்த போட்டோக்காரரை வச்சு எடுக்க சொன்னோம், ஞாபகப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ சார்.
0: அவர் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் சிரிங்க, இந்த பக்கம் தள்ளி வாங்க, ஏங்க அந்த பக்கமே நிக்கிறீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார்ல.
5: அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார், அப்பெல்லாம் அவங்களாம் டெய்லி எடுக்கிறாங்களா, அதனால ஒண்ணும் சொல்ல சார்.
0: அதனால அந்த போட்டோ இன்னைக்கு நினைக்கும் போது மனசுல அப்படியே நிக்குது உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
6: வணக்கம் சார். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சந்திரசேகர், சுருக்கமா சொல்லுங்க.
6: கண்டிப்பா. எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அந்த ஸ்கூல் படிக்கும் போது நானே.
0: ஓகே, வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
7: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: சொல்லுங்க ஹேமலதா மேம்.
7: சார் எனக்கு வந்து சின்ன வயசுல அவங்க ஸ்லோன்ல இருந்து வந்திருந்தாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு எங்க வயசுல பிள்ளைங்க எல்லாம் போட்டோ இன்னும் நாங்க வச்சிருக்கோம். அந்த போட்டோ போட்டோன்னே அந்த பொண்ணு அந்த வயசுல அது போட்டோ எடுக்க கத்திருக்கே, நம்ம கேமரானே அப்பதான் பாக்குறோம், ஆனா அது போட்டோன்னு எடுக்க கத்திருக்கேன்னு நினைச்சிட்டு இப்பவும் பிரமிப்பா இருக்குங்க சார். அந்த போட்டோன்னே அதுதான் இருக்கும். அப்புறம் நான் எடுத்தது உட்கார்ந்து இருந்தது, கிளிக் பண்ற நேரத்துக்கு அது பறந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் பாருங்க ஃபேஸ்புக்ல, அது அது அப்படியே ஒரு பறக்குற மாதிரி இருக்கு. அந்த போட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டு இருக்கு காதல் குண்டு ஏற்படுத்திலிருந்து, யுவன் சங்கராஜா மியூசிக்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, ஹரிஷ் ரகவேந்தர் குரல்ல, தேவதையை கண்டேன் பாடுறதா வந்துட்டு இருக்கு. அந்த பாயிண்ட கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 8:21 ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். நீக்கோரி நாளில் உங்ககிட்ட போட்டோஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நேரத்துக்கு உங்க

0: மனசுக்கு கூடிய வரக்கூடிய ஒரு நிழற்படம், ஒரு ஃபோட்டோ என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அதை சின்ன சிறப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காலேஜ் பட்டமளிப்பு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு தொப்பியை போட்டு அப்படியே அந்த பட்டம் வாங்குகிற அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்படி ரோலிங் பண்ணி அப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது முதல்ல குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வரும் பாருங்கள் சார். அந்த மாதிரி அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து நான் எடுத்த ஃபோட்டோ தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் அப்படியே நினைவு இருக்குது சார்னு சொல்லி வீரராகவன் வந்து மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கும், ஏன்னா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அந்த கோட்டு போட்டு எடுத்தால் தான் அது கரெக்டாக ஒரு மேட்சத்தை ஃபாலோவிங் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விபித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீ சூப்பரா, நீங்க எனக்கு கல்யாண நாளே கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்க.
0: அப்படியா?
1: எனக்கு 34வது கல்யாண நாள். எனக்கு
0: இப்பதான் ஞாபகம் வந்துச்சா இல்ல காலையிலேயே ஞாபகம் வந்துச்சா?
1: இல்ல உங்களுக்கு இப்ப அந்த நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்கன்னு சொல்றேன். ஏன்னா அந்த போட்டோதான் எனக்கு ஞாபகம்.
0: அந்த கல்யாண போட்டோ
1: எடுக்க சொன்னா அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்ணிட்டா, ஒரு போட்டோட சரியில்லைங்க, கடைசியில மாலை மாத்திரம் போட்டோ
0: மட்டும்தான் அதை போட்டோகிராஃபர் அங்க திரும்ப இங்க திரும்பன்னு கிடைச்சா ஒரு போட்டோ கரெக்டா இருக்கலையா பாருங்க.
1: அத்தனை புள்ளியில இருந்து அந்த ஒரு போட்டோ தான் இன்னைக்கு நினைச்சு நீங்க போட்டோ சொன்னா ஞாபகம் எனக்கு அதான் வருது.
0: கரெக்டா மாலை மாத்திரம் போட்டோ வச்சு எடுத்துட்டா
1: இல்லன்னா
0: கல்யாண நாளே மறந்துருக்கோம்.
1: கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா போட்டு இன்னைக்கு கல்யாணம் கரெக்டா இந்த அத்தியாவசியம் சொன்னு பாரு, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்பேட்டல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
0: ஜெயலட்சுமி சொல்லுங்க. ஜெயலட்சுமி மேம்,
2: நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது போட்டோ எடுத்தாங்க, எங்க அம்மா எங்க ஐயா எங்க மனைவி என்ன எடுத்தாங்க. இப்ப நிறைய பேர் போட்டோல இறந்துட்டாங்க, அதுதான் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறது.
0: அந்த போட்டோ ஞாபகத்துக்கு வருது. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம், பேசலாம், லைனில் தான் இருக்கீங்க, பேசணுமா? கலீல் அகமது என்ன போட்டிருக்காருனா, ஒரு ஃபோட்டோ இமேஜாக எடுத்து போட்டு ஒரு தனியார் எஃப்எம் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதுதான் அவருக்கு மனசில் நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் போட்டிருக்காரு. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை கோலத்துல இருந்து பேசுறீங்க.
0: சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
3: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
3: எனக்கு பள்ளி போட்டோஸ் இருக்கு, அப்புறம் கல்லூரி போட்டோ, அப்புறம் கவியரங்க போட்டோ, இப்ப ஸ்கூல் போட்டோ எல்லாமே
0: இருக்கு.
3: இருந்தா கூட நான் பள்ளி வேலை செஞ்ச இடத்துல அதுவும் இருக்கு. ஆனா எங்க வாசல் எங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே எங்களுடைய கல்யாண போட்டோ இருக்கு பாருங்க, வந்தது அந்த தைகி கட்டுக்கின் ரெண்டு பேரும் வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கல போட்டோ, இடமையான போட்டோ, அதுதான் நாங்க தினமும் பாத்துட்டு
0: இருக்கேன்.
3: அவங்க வாசல்ல உள்ளவே என்ட்ரன்ஸ் ரூம்லயே டிவிக்கு மேல வச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் ஒரு நாளைக்கு அது ஒரு 500 தடவை 600 தடவை பார்க்கும் பொழுது அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கேன்.
0: காலங்கள் மாறும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதமானு பாட்டு பாடிட்டு இருப்பீங்க.
3: வணக்கம்
0: வித் பார் தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: சார். ஆனந்த் சைலாபேட்ல இருந்து
0: சொல்லுங்க. ஆனந்த் சார்,
4: நான் கல்யாண போட்டோ எடுத்தேன் சார், அப்பா அம்மா எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாங்க. அதுல அப்பா தாவிட்டு சார், அதை பாத்துட்டு தான் இருக்கிறேன் நான். அவர் இறந்து இப்ப 20-26 வருஷம் ஆயிடுச்சு.
0: என்னிடம் இருக்கும் போட்டோவிலே ரொம்ப சிறப்பானது சார், நான் கல்லூரி வந்து படிக்கும் போது என்னோட நண்பர்கள் சேகர், ஜோதி கிருஷ்ணன் இவங்களோட சேர்ந்து டே வாங்கடா ஒரு போட்டோ எடுத்து போய் இனிமேல் நம்ம என்னைக்கு பாத்துக்க போறோமோ அடுத்த நாளே பாத்துப்போம், இருந்தாலும் அந்த பஞ்ச டயலாக்லாம் பேசினா தானே நல்லா இருக்கும், அது அன்னைக்கு அப்படி தான் தோணும். அப்படி வந்து அவருடைய நண்பர்கள் சேகர், ஜோதி கிருஷ்ணன் வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் வந்து சார் 1997 1997 அப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ இன்றைக்கி வரைக்கும் எங்கள் நட்பு தொடருது. அதுதான் என் மனசில் நிற்கக்கூடிய ஒரு இந்த நேரத்துக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், ஷோ நல்லா இருக்குது, லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றிகளோட தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். சர்வம் படத்துலேருந்து யுவன் சக்ரராஜா மியூசிக்கில், பா விஜய் வரிகளில், விஜய் யேசுதாஸ் குரலில் பாட்டு இருந்துகிட்டு இருக்கு, கேட்டுருவாங்க.

0: லாஸ்ட்டில் வர அந்த ஃப்ளூட் பிட்டு வந்து அப்படியே நம்மளை எங்களையே எடுத்துகிட்டு போய்டும். அப்படி ஒரு படம் தான் கேட்டு முடித்தோம். 8:30 ஆகிட்டு இருக்கு. பேசிகிட்டு இருக்கோம் நீ கோரினால. உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் நான் சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கிற புகைப்படங்களும் எது இந்த நேரத்தில் ஞாபகம் வருது? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சின்னதாக ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஸ்டோரிஸ் கதைகள் இருந்தால் சுருக்கமாக சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு கால் பண்ணி பேசலாம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃபி பேஜ் ஒவ்வொரு பக்கத்துலேயும் கமெண்ட்ஸ் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அப்படிங்கிற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாரங்கிருந்து? ஹலோ,
1: வணக்கம் சார். நான்

0: தேவராஜ் பேசுறேன்.
1: அம்பத்தூர்லேருந்து தேவராஜ், சொல்லுங்க தேவராஜ் சார்.
0: என்னுடைய மகள் தான் சார் போட்டோ எடுத்த கடைசியா, ஊருக்கு வெளியூருக்கு போகும்போது பேரனை வச்சு எடுத்த போட்டோ வச்சு அப்பப்போ எடுத்து
1: பாத்துக்குவேன். கஷ்டமா மகள் எடுத்ததால அந்த போட்டோ ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷல்.
2: முன்னோடி விவசாயன்றதுல மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில அவரு தென்னங்கண்ணு குடுக்குறாருங்க. எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அந்த தினமுறை நீங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கையா, ஞாபகம் நல்ல நல்ல நினைவுபடுத்துனீங்க, நல்லா நினைக்கிச்சிங்கய்யா.
1: அந்த போட்டோ வந்து உங்களுக்கு
2: அந்த போட்டோ? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா, ஆய்வாளர் ஐயாவரும் கலெக்டர் எல்லாம் இருக்காங்கய்யா.
1: ஓகே, ஒரே பெருமையா இருக்கும்ல அந்த டைம்ல அவங்க கொடுத்த மரக்கன்னு வந்து பெருசு.
2: தினமுறை காய்க்குதுங்கய்யா,
1: காய்க்குது, போட்டோவும் இருக்குது, ஒரே ஜாலியா இருக்குது. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித்பார் தமிழகம்.
3: சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
3: சார் திருநெல்வேலி கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார்.
3: சார் எனக்கு வந்து இந்த கம்பெனியில 10 வருஷம் நான் ஒர்க் பண்ணும்போது ஆயுத பூஜை கும்பிட்டாங்க.
1: ஆயுத பூஜை கும்பிட்டாங்களா?
3: அப்போ வந்து அந்த போட்டோ கருத்துரும் தேங்காய் பழம் காத்துல பத்தி ஆட்சி ஏற்ற மாதிரி அந்த போட்டோ தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாது.
1: இருந்தாலும் ஆயுத பூஜை அப்ப கம்பெனியில ஜாயின் பண்ணி என்னையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
4: நண்பருக்குமா இரவு வணக்கம்.
1: மாலை வணக்கம், இரவு வணக்கம் ஆயிடுச்சா?
4: இரவு வணக்கம் சார். ஒரு 5 வயசுல ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம் சார்.
1: 5 வயசுல 6 பேரா?
4: ஸ்கூல் படி சொல்ல எடுத்து போட்டோ. அது இப்போ நான் போய் அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு வைப்பேன் சார். சூப்பரா இருக்கும் போட்டோ சார்.
1: இப்போ ஒரு நாளைக்கு சும்மா சாப்பிடுற மாதிரி ஒரு 4 தட்டி எடுத்து பார்ப்பீங்களா?
4: ஆமா, 5 ஃப்ரெண்டுங்க சார். அது பாந்து இன்னும் அந்த போட்டோ வச்சு வச்சு பார்த்து கட்டுறது சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: நான் தாம்பரத்துல இருந்து ஜெனிதா பேசுறேன்
1: சார். தாம்பரத்துல இருந்து ஜெனிதா?
5: ஆமா சார்.
1: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
5: சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த பாவடை சட்டை, அது பட்டு பாவடை சட்டை. அப்பா அம்மா ஊர்ல இருந்தாங்க, அவங்களுக்காக அந்த பட்டு பாவடை சட்டை வாங்கி எடுத்து அவங்களுக்கு அனுப்புனது. இப்போ வரைக்கும் அது ஒரு மெமரியா இருக்கு.
1: ஓகே, இந்த ரெட்டை ஜடெல்லாம் போட்டு அந்த மாதிரியா?
5: இல்ல இல்ல, அது ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது.
1: அப்படியா?
5: ஆமா. ஆனா அது அவங்க காசு அனுப்பி விட்டு அதுக்கு நாங்க அந்த பட்டு பாவடை சட்டை எடுத்து போட்டது.
1: அந்த கலர்
5: அப்படியே, அது அந்த டிரெஸ்ஸையே பத்திரமா வைக்கணுங்கிற மைண்ட் அப்படியே வந்துருச்சு.
1: இன்னும் வச்சிருக்கீங்களா?
5: இன்னும் இருக்குது, அந்த போட்டோவோட சேர்த்து அட்டாச் ஆயிருக்கு.
1: அடாடாடாடா, கேட்கும் போதே அப்படியே வந்து ஒரு புன்னகை உங்களுக்கு போதே. அப்ப இந்த டிரெஸ் போட்டானே எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பீங்க.
5: ஆமா, அது ஆக்சுவலா இப்போதான் வந்து நம்ம மொபைல்ல எடுக்கிறோம், ஸ்டுடியோல போய் தான் எடுப்போம்.
1: எடுக்கணும்,
5: அது ஒரு எக்ஸைட்மெண்ட்.
1: அது உடனே போட்டோ கொடுக்க மாட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கணும்.
5: அவங்க அது 3 டேஸ் ஆகும், 1 வீக் ஆகும் வேற சொல்லிருந்தாங்க அப்போ.
1: ஓகே ஓகே ஓகே.
5: சோ அது அந்த மெமரி அப்படியே இருக்கு.
1: சூப்பர் மேடம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு ஜெனிதா.
5: தேங்க்யூ.
1: பச்சைக்கிளி முத்திச்சரம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு தொடர்ந்து பேசலாம். விபத்பார் தமிழகம் 102.3 ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டர்நாச் காட்டு பக்கத்துலேருந்து சின்ன வயசில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் சார் எங்கள் அப்பா அம்மா கூட பெற்றோருடன் இருக்கக்கூடிய புகைப்படம். இன்றைக்கும் ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுருக்கிறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் மகனாக பிறந்தது எவ்வளோ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ் வந்து அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து இன்றைக்கும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், பாட்டு கேட்டுவாங்க. இது விபத்பார் தமிழ் 102.3 பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து தாமரை வரிகளில் ஹாரி ஜெகர மியூசிக்கில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் பாடல் வந்துட்டுருக்கு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 8 மணி

0: 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம். நீ கொரியனால உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு ஃபோட்டோ வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன குட்டி கதை என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பார் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஐயா, நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், முன்னாடியே உங்களுடைய ஸ்கூல் ஃபோட்டோ தான் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தீங்க.
1: இல்லையா, கட் ஆயிடுச்சு. ஓ, சொல்ல
0: சுருக்கமாக சொல்லுங்க, நிறைய நேரம் காத்துட்டு இருக்காங்க.
1: ஆமா, நான் எல்லாமே சுருக்கமா தான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நானு எல்லாருமே அந்த பழைய போட்டோல எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் கூட ரொம்ப நினைக்கும் நினைவுகளா இருக்கு. என்னுடைய நண்பர்கள் அதுல பாக்கறச்ச எப்படி இருந்தோம் நம்ம சின்ன வயசுல அப்படின்ட்டுன்னு நம்மளையே சீர்தூக்கி பார்ப்பதற்கு சிறப்பா இருக்கிறதுனால அந்த போட்டோ ஆல்வேஸ்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் சார். யார் அங்கேருந்து பேசுறீங்க?
2: அன்பான அன்பருக்கு, நீ இரவனுக்கு தான் மதுரையிலிருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டனி சார்.
2: ஆத்தாத்து 70 பிறந்தது, 75 வந்து பொழுது அந்த பிளாக் ஒயிட் ஸ்டுடியோல எடுத்த படம், அந்த கொண்டை போட்டு முடி எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 முடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஸ்டுடியோ தூக்கி வச்ச மீனிங்க அம்மா அப்பா அந்த மடு மத்தியில நானு சேர்ல பண்ணி இன்னும் அந்த படம் வந்து அந்த பிளாக் ஒயிட் போட்டோஸ் எல்லாம் மறக்க முடியாது.
0: அதுல இந்த காது குத்தும் போது
2: நினைவுகள் மகிழ்ச்சியும் கூட சார், நன்றியும் கூட.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வித் பார் தமிழகம். பேர் சொல்லுங்க சார். வில்லிவாக்கத்துல இருந்து
3: நன்றி
0: கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். சொல்லுங்க ராஜலட்சுமி.
4: கருப்பு வெள்ள போட்டோ எடுக்கிற காலத்துல அந்த காலத்துல ஸ்டுடியோல போய் எடுக்கணும் போட்டோ.
0: ஆமா ஆமா ஆமா.
4: அது மாதிரி எடுக்கிறதுதான் ஒரு இது சொன்னா நீங்களே திருப்பிங்க. 60 முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அது இன்னும் அந்த மேல கண்ணாடி போட்ட தலை அந்த போட்டோ அப்படியே இருக்குது
0: இன்னும்.
4: கிராமத்துல எங்க வீட்டுல மாத்தி வச்சிருக்கிறாங்க அக்கா அண்ணன், நான் சின்ன பிள்ளையா நிப்பேன், எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா இருப்பாங்க, நான் அப்படியே ஒரு மாதிரி கோபமா இருக்கிறேன்.
0: எதுக்குடா என்ன ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டீங்கிற மாதிரியா
4: ஒரு
0: கோவம்.
4: அந்த போட்டோ பார்க்கும் போது அந்த கதையும் அத பார்க்கும் போது ஒரு சிரிப்பு வரும்.
0: அதான் சில பேர் வந்து வாட்ச் கட்டி விட்டாதான் போட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பன். ஓகே மேடம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
5: வாழ்க வளத்துடன். கே ஜெயசீரன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க ஜெயசீரன் சார்.
5: 1966-68 நீங்க ஆற்பாடு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில நான் என் நண்பர்கள் போட்டோ எடுத்தோம். அது அர்ஜுன் என்ற ஒரு நண்பர் இப்ப கூட போட்டோ வச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் அவர் பறஞ்சிருந்தா அவர் மறைஞ்சிட்டு அவர் ஞாபகம் இருக்கு. நான் பழகிறப்பாவும் நினைவு பார்த்தேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழகம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: மஞ்சள் நீர் காயிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் சிங்காரவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க சிங்காரவேல் சார்.
6: நான் சின்ன வயசுல எனக்கு முடி வளர்த்து வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி கொண்ட வளர்ப்பாங்க எங்க பாட்டி. அந்த போட்டா திருச்செந்தூர்ல மொட்டை அடிச்சு போகும்போது எடுத்ததுதான் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சிறப்பா அதை பார்த்து ரசிப்பையா.
0: எப்படி இருந்திருக்கோம் பாருங்க முடியலாம்.
6: ஆமாயா,
0: அடாடாடாடா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. புண்ணியமன்மேடு வண்ண கணேசன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஜெய்சங்கர் அவருடைய வந்து பெரிய ஃபேன் சார். ஜெய்சங்கர் நடிகர் அவர்கள் அவருடைய எப்படியாவது

0: ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னு சொல்லி 1972 வந்து அவர் அவருடைய வீட்டில் சந்தித்து அவருடன் எடுத்துக்கிட்ட கருப்பு வெள்ளை படம் வந்து இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஹாலில் பெருசாக மாட்டி வச்சுருக்கேன். யார் ஃபேன் தெரியும்ல அப்படின்ற மாதிரி அந்த புகைப்படம் அவருக்கு பிடிச்ச நடிகரோடு எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கும் வந்து என்னால் மறக்க முடியாது. ஃபோட்டோன்னே எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். 1972 பார்த்துக்குங்க சார், ஒரு ஃபோட்டோ. ஆஹா, அப்படியே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்னாவே அதுக்குன்னு பின்னாடி ஒரு ரெட்ரோ மாதிரி, ஒரு கிளாசிக் மாதிரி, அதுக்கு வந்து ஒரு மெலடியான பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டுருக்குல்ல. திருமணி அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது சார் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ், குரூப் டான்ஸு, நம்மளாம் அந்த குரூப் டான்ஸ்னா தான் போகிறதே. இந்த சிங்கிள் டான்ஸ்னால் நமக்கு இது வருமா? குரூப் டான்ஸ்னால் ஸ்டெப்பு மதம் போச்சுன்னா, ஆ ஓ இந்த பக்கம் இந்த நம்ம பக்கம் அது மாட்டோம், ஓ ரைட் இந்த ஸ்டெப்பா அப்படின்னு பார்த்து ஏதோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க சார். அந்த குரூப் ஃபோட்டோ இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமணி அஸ்வினி நாகராஜ் சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கராஜா மியூசிக்கில், யுவன் சங்கராஜா குரலில் பட்டியல் படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கண்ணை விட்டு பாடல். பா விஜய் வரிகளை கேட்டுருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: Hey yo, you heard the original, now here's the remix.

0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
1: சிட்டுமணி 51 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கூறி நாள் நிகழ்ச்சியோட நிறைவுப்பதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கேன். யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: கோபாலகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார்.
2: சார், நான் வந்து அடையாறு சீலர் புரிந்தோம் சார். 87 அப்பாயின்மெண்ட், 95 வந்து பருக் அப்துல்லோட சன்னு உமர் அப்துல்லா வந்து விசிட்டிங் வந்தாரு. அவர் வந்து சொல்ல எங்க பெரிய செக்ஷன் எங்களுக்கு கேலரி, அவர் வந்து என்கூட சொல்லி காட்டு போட்டோ இருந்து போட்டோ எடுத்தார் சார். போட்டோ வச்சிருக்கேன் சார்.
1: சூப்பர், அந்த போட்டோ தான் உங்களுக்கு போட்டோன்னா நாம வரும்.
2: ஆமா சார்.
1: சூப்பர், வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: சூப்பர், வணக்கம் வித் பாரத் தமிழ்.
1: ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் அழகா பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், ஆவடியில இருந்து பாஸ்கர்.
1: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
4: ஒரு 20 வருஷம் முன்னாடி குற்றாலம் போயிருந்தேன். அங்க குற்றாலத்துல போட்டோகிராஃபர் வச்சு எடுத்துருக்கு. இப்ப அந்த போட்டோ எடுக்குது. குற்றாலம் போக முடியாது, அந்த போட்டோ எடுத்து பாத்துக்கிறாரு.
1: குற்றாலம் போக முடியலன்னா அந்த போட்டோவை பாத்துட்டு அங்க குளிச்ச நாமம் வந்து குத்தால அருவியிலே அந்த
4: மாதிரி.
1: வணக்கம் வித் பாரத் தமிழ்.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம், மறைமலை நகர், தாமரைக்கண்ணி.
1: சொல்லுங்க தாமரைக்கண்ணி.
5: அதாவது நான் வந்து ஒரு 10th 11th அப்படி படிச்சிருக்க காலம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அப்பலாம் வந்து நேரா வச்சுதான் போட்டோ எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் போஸ்ட் எல்லாம் கிடையாது. அவன் பயங்கர ஃபேட்டா இருப்பனா அந்த அந்த படம் வச்சிருக்கேன். அதை யாருக்கிட்டே காட்ட மாட்டேன். இப்ப நான் வந்து இதுவாயிட்டு இருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது இப்படி எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன்னு ஞாபகம் வரும். பயங்கர ஃபேட்டு.
1: சூப்பர்.
5: அத பத்துல ஒரு பங்கு தான் இருக்கிறேன்.
6: பெருசா வந்து இங்கிலாந்து ராணியோட எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு சார் ஆல்பத்துல. அவங்களுக்கு 40 வயசு இருக்கும் போது கீழ் பார்க்க வந்திருந்தாங்க சார். அது அப்பா எடுத்த போட்டோ இல்ல சார்.
1: இங்கிலாந்து அந்த பக்கம் போயிருங்களா சார்?
6: இல்ல சார், இங்க வந்தாங்க சார். இங்கிலாந்து
1: ராணியாது
6: நாகேஷ் நடிகரோட எடுத்தாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல.
1: சோ இந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்
6: சார்.
1: ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு நேர். வணக்கம் வித் பாரத் தமிழ்.
7: வணக்கம்.
1: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
7: எனக்கு வந்து போட்டோ நிறைய நான் எடுத்திருக்கேன், நண்பர்களோட எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து எங்க அப்பா 83 இறந்துட்டாங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு 20 வயசு சில்லறை இருக்கும்.
1: சில்லறையா?
7: அந்த டைம்ல ₹1.2 மாதிரி
1: மார்க்கெட்.
7: அப்ப அப்ப என்னாச்சுன்னா, அந்த போட்டோ எங்க அப்பாவுடைய போட்டோ இல்ல. அத நான் நிறைய கேட்டு சொந்தக்காரங்க எல்லாம் தேடி தேடி கேட்டு கேட்டு பார்த்தா இல்லவே இல்லைன்றாங்க. இப்ப எங்க அம்மா போட்டோ தான் இருக்கு. அதை வச்சு கும்பிடும் போதெல்லாம் எங்க அப்பா சேர்த்து கும்பிட மாதிரி இருக்கும். தவிர இல்லாத குறைதான்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ். சொல்லுங்க சம்பத் சார்.
8: சார், நாங்க ஒரு போன மாதிரி ஃபங்க்ஷன் போட்டோ எடுத்தோம் சார். அதுல வந்து ஒரே பிரச்சனை போய் சார்.
1: போட்டோலயே ஒரு பிரச்சனையா? இது நடக்கக்கூடியதான். வணக்கம். ஓகே, நிறைய நேரங்கள் பேசினாங்க. அடையாள மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஃபேஸ்புக்லேயும் வந்து அப்பா அம்மா கூட இருக்கிற ஃபோட்டோ தான் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் பேசி உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. இந்த ஷேர் பண்ண கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காரு. நிறைய நேரங்கள் கால் பண்ணி பேசினீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நினைவுகள் தான் நம்மளை எப்பயுமே கொஞ்சம் இளமை காலத்துக்கு திரும்ப வைக்கும், ஒரு பாசிட்டிவான மைண்டையும் கொண்டு வரும். அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் கேட்ட பாடலாம் பிடிச்சிருக்கும். நிகழ்ச்சியோட நிறைய படலாம் 4 ஸ்டூடெண்ட் படத்துலேருந்து லட்சாவதிய படம் ஜெஸ்ஸி கிஃப்ட் அவங்களுடைய குரலில் பழனி பாரதி வரிகளில் ஜெசிகா கிஃப்ட் அவங்களுடைய மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீ கூறியனால கமெண்ட் பண்ண விவத் பாரத் தமிழ் 102.3 கேட்டுட்டு இருக்க கால் பண்ணி

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

காலத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி நவ யௌவன சௌந்தர்யத்துடன் திகழ்ந்தாள். அந்த பச்சை பட்டாடையில்தான் எத்தனை விதமான பசுமை சாயங்கள், கழனிகளில் கதிர் விடுவதற்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல், நடவு நட்டு சில காலமாக இருந்த இளம்பயிர்கள் இன்னொரு சாயல், அப்போதுதான் நடவாகியிருந்த பசும் பொன்னிற பயிர்கள் வேறொரு சாயல், ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை, அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு வித பசுமை, தடாகங்களில் கொழுகொழுவென்று படர்ந்திருந்த தாமரை இலைகளில் மோகன பசுமை, வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை, தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ணப் பசுமை, பூமியில் இளம்புல்லின் பசுமை, ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை, நீரில் அங்குமிங்கும் தத்திப்பாய்ந்த தவளைகளின் பசுமை, இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பச்சை பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திரப் பொட்டுகள் பதித்தது போல குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை செங்கடிநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன. இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இருகண்களாலும் பருகிக் கொண்டு பிரயாணம் செய்தான். ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான். ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையுமாகப் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்தது. இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்கு போல தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது. புதுவெள்ளத்தின் ஹோ என்ற இறைச்சலும் மேலக்காற்று மறைக்கிளைகளைத் தாக்கியபோது உண்டான பேரோசையும் ஆயிரமாயிரம் புள்ளினங்களின் கோலாகல துனிகளும் அப்போது ஒரு மாபெரும் திருவிழாவின் ஆரவாரத்தைப் போல கேட்டன. இன்றைக்கோ குளிர்ந்த வாடைக்காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சத்தமும் மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓசையும் மழையை எதிர்பார்த்த மண்டூகங்களின் சுருதிபேதக் குரல்களும் பலவகை செல்வண்டுகளின் ஸ்வரபேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டிகானத்தைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்துப் பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அபரிமிதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் போனபோது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேறு கிடைத்துவிட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர்குல விளக்குமான அரசளங்குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தை பெறுவதென்பது எத்தகைய பிறர்க்கரும் பாக்கியம்! அதை எண்ணியபோது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரித்தவன்தானா? அது நிலைத்து நிற்குமா? கை கட்டியது வாய்க்கட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? ஆஹா, தடங்கல்களுக்கும் என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தானே. ரவிதாசனைப் போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியைப் போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களைப் போன்ற சதிகாரர்களும், கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேக துரோகிகளும், பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்துக்கொள்ளிப் பெண்களும், வீர வைஷ்ணவ ஒற்றர்களும், காலாமுக சைவர்களும், குள்ளிவாய்ப்பைகளும், ஆழந்தெரியாத புதைசேற்றுக் குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது? கடவுளே, முன்னர் சொன்ன அபாயம் ஒவ்வொன்றிலுமிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி, இவர்களுடைய

மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்லச் செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்

0: நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணியிருக்கிறாரோ தெரியாது. அரசளங்குமரியிடமிருந்து என்னை பிரித்தே விடுவது அவருடைய நோக்கமா இருக்கலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவிதான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டு வருவான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்லச் செலுத்திக் கொண்டு போவது? ஆஹா, அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதி வெள்ளத்தில் முதலைகளைப் போல கிடக்கும் அந்த வேர்கள். இங்கேதான் பொம்மை முதலை மீது வேல் எறிந்த படலம் நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான். அரசளங்குமரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கு நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களை சுற்றி சுற்றி சுடல விட்டுக் கொண்டு ஓடிய தெளிந்த நீர் பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம் சொல்ல வேண்டுமா? அரசளங்குமரி குந்தவை பிராட்டியின் இன்பப் பொன்முகம்தான். கண்டேன், கண்டேன், கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடிய குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணி கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன், கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம்,
1: நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமானவனாக அல்லவோ புலப்படுகிறாய் என்றான்.
0: பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே?
1: முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு.
0: வைஷ்ணவரே நிறுத்தும். இம்மாதிரி எல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடல் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர்.
1: என்ன அபாயம் அப்பனே? முதலையை குண்டு யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும் போது என்னை யார் என்ன செய்ய முடியும்?
0: நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உமது இஷ்டம்.
1: எனக்கு என்ன அபாயம் வருகிறது என்று சொல் தம்பி.
0: பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா? அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன்.
1: என்ன பேசிக் கொண்டார்கள்?
0: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முதன் முறையா பெருமிதமும் வேதனையும் கலந்த ஒரு விசித்திரமான மனநிலையில போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். தான் தஞ்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நந்தினி தான்னு ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவனுடைய எஜமானர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். கடம்பூருக்கு அழைப்பு நிருப வடிவிலும் வாய்ச்சொல்லாகவும் வந்திருக்குது, அவர் அசைய மாட்டார். ஆனா தம்பியை பத்தின செய்தி அவரை எட்டி இருந்தா நிச்சயம் இந்நேரம் புறப்பட்டிருப்பார். பாட்டன் மலையமானையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பெரும் படையோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம ஏன் அவசரப்படணும்? இந்த பகுதியில கருத்து கவரும் பல தொடர்கள், சிலவற்றை பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கம், ராப்பொழுதும் பகற்பொழுதும் ஏறத்தாழ சமமாக தராசில் இருப்பதைப் போல இருக்கும் துலா மாசம், அக்டோபர் மத்தியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை ஷரத் ருத்து என்கிற பருவம், ஆடி மாதம் அல்லது கட்டக மாதம், பகற்பொழுது கூடுதலாக இருக்கிற

0: முதுவே நீர்ப்பருவம் கிரீஷ்ம ரித்து எனப்படும். ஜூலை நடுவிலிருந்து ஆகஸ்ட் நடுவரை. மண்டூக்கம் தவளையை குறிக்கும் வடமொழி சொல். இதிலிருந்து பிறந்தது மாண்டூக்கியம் என்கிற தொடர். மனித மனம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணு நிலைகளில் மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படிப்படியாக தாண்டினா ஆன்ம வெளி என்கிற நாலாவது, அதாவது துரிய நிலையை அடைய முடியும். இந்த தவள அடிப்படையிலான கருத்தை விளக்குற உபனிஷதம் மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்தோட பகுதி. சில்வண்டு வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த, இதை பெரிய ஈன்னு சொல்லலாம். தடிச்ச உடல், நீண்ட உணர்கொம்புகள், அதாவது ஆண்டனி கொண்டது. ஆண் சில்வண்டின் இறக்கைகளில் இருக்கிற கடினமான பகுதிகள் ஒன்று ஒன்று உரசும்போது ஹ்ரீங்கார ஒலி கேட்குது. ஆழ்வார்க்கடியான அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கு வருகன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். வருக வியங்கோள் வினைமுற்று. தமிழ் இலக்கணத்தில் வினைமுற்றுகளின் வகைகளில் ஒன்று வேங்கோல் வினைமுற்று. மரியாதையா வேண்டல், ஏவுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். ஒருமை பன்மைங்கிற பாகுபாடு கிடையாது. மூவிடங்கள்னு சொல்லப்படும் தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்றுக்கும் பொது. நல்லது. உட்கார்ந்தபடி நாலா பக்கமும் பார்க்கறதுக்கு மரத்தின் உச்சாணிக்களை ஏற்றது தானே. வந்தியத்தேவனை பார்த்ததும் இறங்கி வர்றான். இதுவரை எதையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்தான் சொல்கிறான், பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நாளை இரவு 8:05 வார்த்தைகளால் மனங்களை வென்றவர், வரிகளால் உணர்வுகளை வடித்தவர்.

0: பிரபல பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்முகம். அவரது படைப்பு பயணம், சினிமா அனுபவங்கள் மற்றும் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் ஒரு மனம் திறந்த சந்திப்பு. கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது மனங்களை இணைக்கும் இனிய அலைவரிசை.
1: நேரம் 9:05 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் 102.3 இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் இனிமேல் முறை தமிழ் உறவருக்கும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான இரவு பொழுது நேரம் 9:16 ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் என்னினைய பொன்னிலாவில் பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். என்னினைய பொன்னிலாவில் முதல் பாடலாக முதல் மரியாதை படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் தான் அது அந்த ஃப்ளூட்டில் வர அந்த இன்டர்லோடுன்னு சொல்லுவாங்கள்ல இடைச்சிறுகள் மியூசிக், அதெல்லாம் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ரொம்பவே சூப்பரான பாடலோட நம்ம இனிய புண்ணிலாவில் முதல் பாடல் கேட்டு முடித்தோம். 9:21 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான மெலடியான மென்மையான பாடலாக இந்த ஒரு 3:45 கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வரக்கூடிய பாடல் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது இந்த ஸ்டேஜில் வந்து மைக்கு பிடிச்சி பாடுறது அப்படின்றது வந்து நம்மள நிறைய பேர்த்துக்கெலாம் அப்படியே வந்துடாது. ஆனால் வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது எதனா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பாடலாம் ஓடும்போது அப்படியே நாமளே அந்த ஹீரோயினுக்குள்ளே போய் நம்ம அந்த மைக்கை பிடிச்சி பாடுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் கண்ணன் வந்து பாடுகிறான். அந்த பாட்டை கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற கற்பனைக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து அந்த கண்ணனே வந்து பாடுற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பாட்டு நம்ம வந்து என்ன தான் வந்து ஸ்டேஜ் ஃபியர் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம தனிமையில் இருக்கும்போது கேட்டு ரசிக்கும்போது அப்படியே நம்ம அந்த மைக்கை பிடிச்சி நம்ம பாடுற ஒரு ஃபீலுக்குள்ளே போயிடும். எஸ் ஜானகி அவங்களோட குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. சூப்பரான பாடல் ரெட்டை வால்கிரி படத்துலேருந்து நா காமராசன் அவருடைய

இசை கச்சேரி கேட்டு முடிச்ச அந்த ஃபீல்டில் வந்து பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுட்டு இருக்கோம் பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு, இந்த பாட்டு கேட்கும்போது சில பாடல்கள் வந்து நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகத்தை கொடுத்துரும் நமக்கு. இது சில பாட்டு நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஊருக்கே போயிட்டு வந்த ஃபீல்லாம் கொடுக்கும் பாருங்களா, அப்படி ஒரு பாட்டு தான். இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னாவே எப்படி வந்து நம்ம ஊர் கண்டிப்பாக தெரியும் நம்ம ஊர் வரப்போகுது அப்படின்னா. இப்போ நீங்கள் எங்கேயா பஸ்லலாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு ஊருக்கு முன்னாடி அது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் அடித்து பிடிச்சி என்னலாம் அப்படி குரட்டை விட்டு தூங்கியிருந்தாலும் பட்டு நம்ம ஊர் வரும்போது எங்கேருந்து அந்த மெய் சிலுக்குதுடா எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எழுந்திரிச்சி ஒரு 10-15 நிமிஷமாக பார்த்துட்டே இருப்போம் ஊர் ஊர் தான். அதுவும் நைட்டில் அன்டைம்லாம் ட்ராவல் பண்ணும்போது 2 மணி 3 மணிக்கெலாம் பஸ்ஸு வரும்போது அப்படியே பார்த்துட்டு

போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது புதுசாக வரவங்க தான் சொல்லுவாங்க, நமக்கு அப்படியே தெரிஞ்சிடும் நம்ம ஊர் வரப்போகுதுன்னு. அப்படி வந்து இந்த பாடல்கள்லாம் ஒன்று நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடும், இல்லை நம்ம ஊர் ஞாபகத்தை இங்கே கொண்டு வரும். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் எங்கள் ஊர் காவக்காரன் படத்துலேருந்து மனோ மற்றும் பி சுஷிலா இவங்களுடைய குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜாவோடைய இசையில், மாலக்கருக்கு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவான்.

ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா, அப்படியே எங்கள் ஊர் காத்து என் மேலே வீசின மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டடான்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு முடிச்சு. அந்த நேரம் 9:32 நோக்கி ஓடிட்டுருக்கு. கீழே இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 என் இனிய பொண்ணிலாவே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த நேரத்துக்கு இதமான பாடலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு

வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நமக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு, ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கு வந்து சூப்பரான சத்தம் எதுன்னு வச்சிங்களேன். இப்படி இப்படி நம்மளுக்கு யாராவது கிளாப் பண்ணுறாங்கன்னா, முடியும் முடியும் வாமச்சான் உன்னால் முடியும் வா கமான் அப்படின்னு, டேய் ஏண்டா இப்படி உசுப்பேத்தி விட்றீங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த யாராச்சும் நமக்கு ஒரு கிளாப் பண்ணும்போது, கை தட்டும்போது, அதில் இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த உற்சாகம், நம்ம ஏதாவது சின்னதாக பண்ணால் கூட சூப்பர் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உள்ளம் இருக்கு பாருங்க, அப்படி வந்து இந்த பாட்டே ஒரு கை தட்டக்கூடிய ஒரு பாட்டு தான். கை தட்டக்கூடிய ஒரு பாட்டா கும்மி பாட்டு அப்படியா அப்படிங்கிறீங்களா? நீங்களே பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. அதிசய பிறவி படத்துலேருந்து தாத்தந்தனம் கும்மி குட்டி, கும்மி கொட்டுறது அப்படின்றதுல வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பாடல் வந்து உங்களுக்காக இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. மலேசியா வாசுதேவன் ரேஷ் சானகி இவங்களோட குரலில், பிரைஸ் உடன் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

கைத்தட்டல் சவுண்டை கேட்கறதுக்கே அவ்வளோ தூரம் ஒரு ஜாலியாக சந்தோஷமா இருக்குல்ல. அப்படி ஒரு பாடல் தான் கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்னினிய பொன்னிலாவை. என்னினிய பொன்னிலாவைலாம் அடுத்த பாட்டு வந்து சில பாடல்கள் வந்து நம்ம வந்து அப்படியே மெய் மறக்க வச்சிரும். அது என்னடா மெய் மறக்க வைக்கிறது அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்துடுவோம். இப்போ வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த பால் வச்சுட்டு வந்துருக்கோம்னா பால் பொங்கி அந்த மாட்டு ஊற்றும். ஐயோ அந்த பாட்டை கேட்டு மறந்துட்டேனே, அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போந்துருவோம். அப்படி வந்து நம்மளை அந்த பாட்டு வந்து இழுத்துறோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பாடுறது தான். இங்கே என்னாச்சு, நம்ம வந்து நிறைய ஊர்கள்லாம் பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பஸ்ஸிலலாம் பாட்டு போட்டாங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய இடத்துல இல்லாமல் பக்கத்தூரில் போய் இறங்கி ஹடப்பா இந்த பாட்டை கேட்டுட்டு பக்கத்தூருக்கு வந்துட்டான், சரி சரி வெளியில வண்டி சொல்லாமல் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும்ல. அப்படி ஒரு பாடுறது தான் கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சோன்னு இவனுடைய குரலில் பாட்டு ஒன்றை இழக்குதா பாட்டு தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இளையராஜாவுடைய இசையில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை இரவு 8:05 உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
1: அடுத்த பாடலா வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டுல வந்து ஜிம்கு ஜிஞ்சும் ஜிம்கு ஜிஞ்சும்னு ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்து நம்ம மனசுல அப்படியே ஒரு வைப்பை உண்டாக்கும். அப்படி ஒரு பாடுறதா அந்த பாட்டுல இருக்கிற வரிகள்லாம் நமக்கு மனசுக்குள்ள பதிதோ இல்லையோ அந்த ஜிம்கு ஜிஞ்சும் ஜிம்கு ஜிஞ்சும் நீங்க கேட்கும் போது உங்களுக்கும் அப்படி ஒரு வைப் இருக்கும். அப்படி ஒரு பாடுறதா புந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து மனோ மற்றும் சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டு இருக்கு. கங்கை அமரன் வரிகள்லாம் இளையராஜா இசையில கேட்டுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் விபத் பாரதி தமிழகம் 102.3 மணங்கரன் முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தில் ஜிம்கு ஜிஞ்சும்

9:49 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் என் இணைய பொன்னிலாவே பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்து இது இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா அப்படின்னா, நம்ம மெசேஜ் வந்து நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எல்லா ஸ்டேட்டஸையும் நம்ம சும்மா கலந்து போயிடுவோம். ஆனால் ஒரு சில ஸ்டேட்டஸ் மட்டும் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எப்படி வைக்கிறாங்க, ஏன் இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு, ஏன் இந்த எமோஜி போட்டிருக்காங்க, எங்கே போகிறாங்க அப்படி சொல்லிட்டு, நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை மட்டும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பார்ப்போம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க மெசேஜ் வரும்போது மட்டும் சும்மா குட் மார்னிங் தான் போட்டிருப்பாங்க, அந்த குட் மார்னிங்கை வந்து நம்ம அப்படியே பார்த்து ரசித்து அடாடாடாடாடா. அது இப்போ வந்து இப்படி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மெசஞ்சரில் சேட் அப்படி இருக்கு இல்லையா. இப்போ முன்னாடிலாம் வந்து லெட்டர் எழுதுறது நலம் நலம் மாதிரி ஆவல் அப்படி சொல்லிட்டு, அப்புறம் இல்லைனா வந்து தந்தி, இந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜியும் ஓவர் த பீரியட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு பாடல் தான் அது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மெசேஜ், ஒரு சின்ன புன்னகை, அப்படியே வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் போதும் டுக்குன்னு சரிஞ்சு விழுந்துடும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பாடல் தான் மத மற்றும் மின்மணி அவங்களோட குரலில் புலமைப்பத்தன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் தாளாட்டு படத்துலேருந்து மெதுவாக தந்தி அடிச்சானே பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

ஒன்பது மணி 55 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பண்ணலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சியோட நிறைவு படாத நேரத்தில் ரசிகன் படத்துலேருந்து எஸ் என் சுரேந்தர் சுந்தரலதா அவருடைய குரலில் வாலி வரிகளில் தேவா அவருடைய மியூசிக்கில் தான் சில்லன பாட்டு வந்து ஒரு கூலான பாட்டு ப்ளே ஆகும். போது அந்த பாட்டு அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு எங்கேயும் போயிட போகிறதில்ல. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித் பாரி தமிழகம் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இன்றைக்கி இரவு உங்கள் விருப்பமான பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அது எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக மெசேஜ் அனுப்புங்க. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாக ப்ளே பண்ணிட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான படலாக கேட்டு ரசிக்கலாம். என்னென்ன பொண்ணுலாவே பாட்டு ப்ளே பண்ணுறது நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்களிடமும் ஏன் டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் பபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. இந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் விருப்பமான பாட்டை நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த நேரம். எப்படிப்பா எங்கள் விருப்பமான பாட்டை கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9444001023. 9444001023. 9444001023. 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற மெசேஜை தெளிவாக சுருக்கமாக அனுப்பிச்சிங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல்கள் உங்களுக்காக இந்த நேரத்தில் ப்ளே பண்ணுறேன். நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, இரவு வணக்கம்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளைமேட்டு மாதிரி கொஞ்சம் கூலாக இருந்து ஒரு மழைகள் அப்படி பேஞ்சால் நல்லாயிருக்கும்ப்பா. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, கூலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்ல? சரி அது வரல, பாட்டாச்சு கேட்டு கூல் பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சங்கரன் கோயிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. சின்ன சின்ன தூரல் என்ன பாட்டில் வந்து அப்படியே இந்த கொலுசு சத்தம், மழை வேறு சத்தம் ரெண்டும் அப்படியே சிரிக்கு சிரி சிரி சிரிக்கு அழகாக இருக்கும் அப்படி கேட்கும்போது. அடடா, கொலுசு சத்தத்தை கூட இப்படி ஒரு இசையாக கேட்டு ரசிக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் செந்தமிழ் பாட்டு படத்துலேருந்து சின்ன சின்ன தூரல் என்ன மழைக்கு பிழைக்கின்னு.

எழுதியிருக்கு, மழைக்குன்னு எழுதியிருக்குன்னு அந்த ஸ்மைலு அந்த வரிகள் நம்ம அப்படி தான் படிப்போம் மழைக்குன்னு எழுதியிருந்தாலும், அதனால் அந்த பாட்டில் அதை கேட்கும் போது அப்படியே ஒரு கதை மாதிரி அழகாக போகும். முத்துக்குமார் அவர்களுக்காக சங்கரன் கோயில்னு கேட்டிருக்காரு. கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஆர் அனுராதா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில் செந்தமிழ் பாட்டு படத்துலேருந்து முதல் பாடல் இந்த நேரத்தில் விருப்பமான பாடலாக வாலியவருடைய வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். உங்கள் விருப்பமான பாட்டு இந்த நேரத்தில் நம்ம பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

போய் சூப்பரான பாட்டை முதல் பாட்டை கேட்க ஆரம்பிச்சிடும். எங்களை இருப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த நேரத்தில். அடுத்த விருப்பமான பாடலாம் பாட்டு எடுக்கும்போது இன்னும் இன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டுலாம் வந்து 5 நிமிஷம் ஓடக்கூடிய பாட்டு தான். ஆனால் ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன தூரலைன்னா அடுத்தது சின்ன சின்னதாக ஒரே சின்ன சின்னதாக வருது. இன்றைக்கு ஒரு பாட்டு அப்படி ஆரம்பித்தா ட்ரெயின் மாதிரி அதை கேட்ச் பண்ணி அப்படி பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. சுதர்சன் தியாகராயபுரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து திடீர்னு ரொம்ப ஃபோன்லாம் காத்தடிக்காமல் அப்படியே மேலே மெலடியாக மென்மையாக ஒரு சாயந்தரம் ஒரு 5-5.5 வாக்கில் ஒரு பார்க்கில் போயிட்டு வெயிலெலாம் ரொம்ப அடிக்காமல் அப்படியே கொஞ்சம் கிளைமேட் வந்து ஒரு மூடியாக காடு போட்டுட்டு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கிற கிளைமேட்டில் லைட்டாக காற்று அடிச்சுட்டு அதில் ஒரு டீ இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு ஃபீல், அந்த ஃபீலில் தான் அந்த பாட்டு இருக்கும். மௌனம் பேசியதை படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவங்களோட குரலில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சின்ன சின்னதாய் மேகம் படம் தான் விருப்பமான படலாக புதுவை நம்பி இவருடைய வரிகளில் கேட்டிருக்கிறாரு. தியாகராயபுரம் சுதர்சன் அவர்களும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் அப்படியே அந்த ஒரு என்னது பிரீசியான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க.

ஏற்பாடை போட்டு ஜாக்கிங் போகும்போது இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது வேர்க்கிறதே தெரியாது. அப்படி ஒரு பாடலை தான் கேட்டு முடித்தோம். நேரம் 10:05 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலில். அடுத்த பாடல் வந்து சித்ரா பல்லாவரத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க மெசேஜை பார்க்கும்போது திடீர்னு வெஸ்டர்ன் மியூசிக் மெசேஜ் பண்ணுறது போல நமக்கு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். இதில் நமக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்க மெசேஜ் ஹாய் குட் ஈவினிங் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் த சாங்கு பச்சை மல்லை பூ ஃப்ரம் த ஃபிலிம் கிழக்கு வாசல் அப்படி போட்டு தேங்க்யூ போட்டாங்க. கிழக்கு வாசல் படத்துலேருந்து பச்சை மலை பூ அந்த பாட்டு வந்து சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நம்மக்கிட்ட வாத்தியம் இருக்கோ கையில் வாத்தியம் போடுவோம்ல அந்த பெஞ்சில் பச்சை மலை பூ அப்படி தட்டி கேட்போம்ல. ஸோ இப்படி வந்து நம்ம நண்பர்களோட அந்த பாட்டெல்லாம் ஒன்றும் அப்படி கோரஸாக சேர்ந்து பாடும்பொழுது அப்படி மேஜையில் இல்லை மேடையில் ஏதோ ஒன்று நமக்கு வந்து கையில் கிடைக்கிற ஒரு பாத்திரமே கிடைக்குதுன்னு வச்சிங்களேன் அப்படி பச்சை மலை பூன்னு இந்த மியூசிக் போட்டு கேட்டு ரசிக்கிற பாட்டுன்னு இருக்கோம்ல அப்படி ஒரு பாடல் தான். அதுலேயும் இந்த ஹீரோயின் வந்து தூங்க வைக்கிறதுக்கு தாளாட்டுறதுக்கு அந்த ஊஞ்சல் நம்மளில் நிறைய பேர் நம்ம வீட்லேயும் வாங்கி மாட்டணும்னு சொல்லி 15 வருஷ கனவாக இருக்கும். அது அப்படியே போயிட்டுருங்க என்றைக்காக ஒரு நாள் அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். இருந்தாலும் வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு அழகான பாட்டை தான் ஃப்ரம் த ஃப்ளேம் கிழக்கு வாசல்லேருந்து சித்ரா பல்லாவரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், இளையராஜாவோடய இசையில், ஆர்வி உதயகுமாரோடைய வரிகளில் பாடுறந்துட்டு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் விபத் பாரதி தமிழகம் 102.3.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் தினேஷ்குமார் பாடல் கேட்டிருக்காரு. தினேஷ்குமார் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான பாட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காதலே காதலே அப்படின்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு காதலான பாடலோடு தான் ஆரம்பிக்கும். இன்று நேற்று நாளை படத்திலிருந்து கேட்டிருக்காரு சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதா இவங்களுடைய வாய்ஸில், விவேக் வேல்முருகன் வரிகளில், ஹிப்ஹாப் தமிழா இசையில் வந்து தினேஷ்குமார் அவர்களுக்காக இந்த நேரத்தில் இன்று நேற்று நாளை படத்திலிருந்து காதலே காதலே.

ஒரே ஃபீலிங்ஸான பாட்டு கேட்டு முடித்தோம். கேட்டுட்ருக்கோம் விருப்ப பாடல் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் விவித் பாரதி தமிழ் 102.3 அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. குமார் சகாதேவன்பட்டி வேலூர் மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காரு. சகாதேவன்பட்டிலேருந்து குமார் கேட்டிருக்க பாட்டு வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கரகாட்டம் பரம் படத்துலேருந்து என்ன சாங் வேணாலும் போட்டுவிடுங்க சார், எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ இல்லை எல்லாருக்கும் எல்லா பாட்டு பிடிச்சிருக்கோ எதுவும் வேணுமோ டக்குன்னு இப்போ என்ன கிடைக்குதோ அதை போட்டுவிடுங்க மாதிரி கரகாட்டக்காரன் படத்துலேருந்து ஆனால் எனக்கு பாட்டு வேணும் அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த பாட்டு புக்கெல்லாம் வாங்கி படிக்கிற பழக்கம் வந்து 90s இருந்திருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு, அதிலே வந்து லிரிக்ஸ்லாம் வந்துருது மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்து பிழைகளோட அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கோட ஆண் பெண் அப்படின்லாம் இருக்கும். அப்படி படிக்கும்போது நம்ம பாட்டு புக்கு வாங்கி இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் மூணு நினச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதில் ஒரு பாட்டு தான், மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு பெண் நீங்கள் நீ பாடணும், நம்ம ரெண்டு பேருமே ஆண்களும் பாடுவோம் இல்லை ரெண்டு பேரும் பெண்களாக இருந்தாலும் பாடுவோம், நீ பாடுற அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து இன்றைக்கி தான் நிறைய ஆப் வந்து நம்ம பாட்டு பாடுற மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போது வந்து இந்த பாட்டு புக்கே ஒரு ஆப்பாக வச்சு நம்ம வந்து பாட்டு படிச்சிருப்போம். அது பாடும்போது என்ன, அந்த சுரத்துலையும் அந்த ராகத்துலையும் பாட மாட்டோம், நம்ம வந்து மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு அப்படின்னு நம்ம ஒரு ராகத்தில் பாடியிருப்போம். ஆனால் அந்த பாட்டை பாடி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்குங்க. அப்படி ஒரு பாடுறது அந்த நேரத்தில் எஸ்பி பாலசுமட்டு சாணிக்கு இவங்களுடைய குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் சகாதேவன்பட்டி வேலூர்லேருந்து கேட்டிருக்க குமார் அவர்களுக்காக விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களும் மேரட்டம் கொண்டாட்டம்.

என்னங்க விருப்பமான பாட்டை கேட்கும் போதெல்லாம் டப்புன்னு டைம் முடிகிற மாதிரி இருக்குது, அப்படி எல்லா பாட்டும் டிபுக்கு டிபுக்குன்னு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. நேரம் 10:31 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அறிப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த விருப்பமான பாடலாக நண்பர் தனபால் சைதாப்பேட்டிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. தனபால் அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து எப்போவுமே வந்து இந்த பாட்டு மூலமாக தான் நமக்கு வந்து இந்த கவிதை எழுத வர்றது அப்படின்றதுலாம் எல்லாத்துக்கும் வந்துடாது, ஆனால் நம்ம நினச்ச விஷயம் அப்படி அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும், அப்படியே டபுக்குன்னு அந்த பாட்டை பிடிச்சிக்கிட்டு டெடிகேட் பண்ணி விட்ருவோம். அப்படி ஒரு பாடலை தான் பிரியா படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜென்சி இவங்களோட குரலில் பஞ்சோரநாச்சனம் வரிகளில் இளையராஜாவோட இசையில் என்னுயிர் நீதானி பாடலேருந்து பிரியா படத்துலேருந்து விருப்பமான பாடலாக தனபால் சைதாப்பேட்டிலேருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக கேட்டிருக்கலாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

கேட்டுருக்கோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக சுபா தாம்பரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த வரியை கேட்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, நிலா கூட இப்போல்லாம் வந்து தூங்கிடும் போல இருக்குது. நமக்கு தூக்கம் வர்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 11 மணி, அது அப்படியே போதுங்க. 12, 1 மணி, நானும் இன்றைக்கி ஒரு 10:30 மணி 11 மணிக்கெலாம் படுத்துடும்னு நினைக்கிறேன். எதையாவது ஒன்றில் எடுத்து அப்படியே இப்படி பணம் என்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது அப்படியே திரும்பி பார்த்தோன்னா மணி 1 ஆயிடுது. அப்புறம் தான் என்னத்த பார்த்தோம், ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக பார்த்துருக்க மாதிரி இருக்காது. இருந்தாலும் நிலாவே சரி டயர்டாயிடே, நான் தூங்குறேன்டான்னு தூங்கிடும் போல இருக்கு. நம்ம தூங்குறதுக்கு இப்போல்லாம் அந்த நேரம் வந்து ரொம்ப லேட்டாகுது. ஆனால் அவங்க கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு மெலடியான மென்மையான பாட்டு தான். சுபா கேட்டிருக்காங்க தாம்பரத்துலேருந்து. குங்குமச்சிமிழ் படத்துலேருந்து நிலவு தூங்கும் நேரம் பாடலாம் எஸ்பி பாலசுரன் சோனகி அவங்களோட குரலில், இளையராஜா அவருடைய இசையில் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க. சுபா அவர்களுக்கும் கேட்டிருக்காலத்துக்கும் விருப்ப பாடல்.

நேரம் 10:42 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான படலாக அடுத்த படலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க பொன்னிய மண்மேடுலேருந்து வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் இந்த துள்ளலான பாடல்கள், வைப் பண்ணுற பாட்டு, ரொமான்டிக்கான பாட்டு, அப்புறம் கேங்ஸ்டர் பாட்டு, அப்புறம் வந்து தீம் மியூசிக்கு, அப்புறம் வந்து அது என்ன சொல்கிறது ஆண்டகனிஸ்ட் புரொட்டகனிஸ்ட்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஹீரோ வில்லன், ஹீரோவுக்கு ஒரு பாட்டு, வில்லனுக்கு ஒரு பாட்டு, பிஜிஎம் பிஜிஎம்மே வந்து பாட்டாக வரும்.

இருந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டு, நமக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையோ இல்லை ஏக்கத்தையோ, ஒருத்தவங்க மேலே இருக்கிற உணர்வையோ, நம்ம வந்து ஒரு ஃபீல், என்ன ஃபீல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் எண்ணலாம். அப்படி ஒரு பாடல் தான் அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய பாட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் தக் லைஃப் படத்துலேருந்து விருப்பமான பாடலாக முத்தமழை பாடலை தி அவங்களுடைய குரலில், சிவானந்த் வரிகளில், ஏரமனை சில விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் மற்றும் சுகன்யா பரத் இவங்களுக்காக இந்த நேரத்தில் தக் லைஃப் படத்துலேருந்து முத்தமழை பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க வித் பாரதி தமிழ் FM 102.3.

அப்படியே ரகசியம் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அவங்க பிஸ் பிஸ் அப்படின்ட்டு அப்படி ஒரு சூப்பரான படம் தான் கேட்டு முடித்தோம். எங்கள் விருப்ப எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக நிஷா ரெட்டில்ஸ்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே

0: சில பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பல்லவி சரணம் அப்படின்னு சொல்லணும், அந்த பாட்டை வந்து நம்ம சரணத்தில் போய் டப்புன்னு பிக்கப் பண்ணிடுவோம். சில பாடல் அப்படியே தலையாட்டி வரிகள் வருதோ இல்லையோ அப்படி வந்து கேட்டு ரசித்து ஒரு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மூமெண்ட் அப்படியே போட்டுருவோம் நம்ம உட்காந்த இடத்துல. அப்படி ஒரு மூமெண்ட்டு போட்டு சரணத்தில் போய் நம்ம பிடிச்சி பாடுற ஒரு பாட்டை தான் அந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிறோம். நாடோடி தென்றல் பாடத்துலேருந்து மணியே மணிக்குயிலே பாடுறதான் வந்து எதனாச்சும் நம்ம எங்கேயாவது தூரம் இருக்கிறம்போது ஒருத்தவங்க கூப்பிடுவாங்களே, அப்படி கூப்பிடும் போது அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே இருக்கும், மணியே மணிக்குயிலேன்னு. அப்படி ஒரு அழகான படம் தான் நாடோடி தென்றல் படத்துலேருந்து இளையராஜா மனமுருகை சானகி இவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. இளையராஜா அவருடைய வரிகள்லையும் நிஷா ரெடில்ஸ்லேருந்தும் அதே பாட்டை விருப்பமான பாடலாக வண்ணை சிவா சென்னையிலேருந்து விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்காகவும் நிஷா மற்றும் வண்ணை சிவா இவங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. நாடோடி தென்றல் படத்துலேருந்து கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனைவரிடம் மூலமையான டம் டம் கொண்டாட்டம்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

பத்து மணி 54 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, உங்கள் விருப்பமான பாடலோட நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசி விருகம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. நினைத்தேன் வந்தாய் படத்துலேருந்து சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இவங்களோட குரலில் மல்லிகையே மல்லிகையேன்னு சொல்லிட்டு பெண்கள் ரெண்டு நண்பர்களுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அன்யோன்யம் ஆகிட்டாங்கன்னா, ஜாலி ஆகிட்டாங்கன்னா பல பர்சனல் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு பாடல் தான் நினைத்தேன் வந்தாய் படத்துலேருந்து இந்த நேரத்தில் நிறைவு பாடலாக வந்துட்டுருக்கு. பழனி பாரதி வரிகளில் தேவாவோடய இசையில் தான் தமிழரசி விருகம்பாக்கத்துலேருந்து விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்புகிறேன். இன்னும் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் பாடல்கள் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக வந்து பாடல்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். கேட்ட பாடல் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிடிச்சிருக்கும் அப்படி நம்பிக்கையில் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும், வித் பாரதி தமிழகம் 102.3 பாடல்கள் விரும்பி கேட்டவங்களுக்கும், வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோடு மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கணும். வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிடவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறமுமையான டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த பூங்காற்று திரும்புமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இனிய இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் பதிவுகளுக்காக நாங்கள் உறங்கச் செல்லலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா என்ற கேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம்னேர்களே, இப்படியே நின்று கொண்டிருந்தால் அடுத்த பாடலும் உங்களுக்கு வரதான செய்யும். காத்திருங்கள். ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கருத்தம்மா படத்திலிருந்து. இந்த இரவு வேளையில் இவள் சொல்கிறாள், தன்னுடைய வழியை பார்த்து போ என்று சொல்லும்போது நீங்களும் அவளுக்கு இப்படித்தானே சொல்ல தோன்றும்?

இது இரவு நேரத்து மயக்கம். இந்த இரவு மயக்கத்தில் உங்கள் மனசும் மயங்குகிறது அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோடு இந்த இரவு நேரத்தில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? ஜென்சி பாடிய பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனது மட்டும் மயங்குவது எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லலாமா, அல்லது உங்கள் இதயம் எங்கு போகிறது என்று சொல்லலாமா?

இசையை ரசித்து கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 100.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும்போதே சில நேயர்கள் மாத்திரமல்ல, பல நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் ஆம்னியர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, உடன் பாடியவர் இசையமைத்து இளையராஜா, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். இதோ இந்த சிறு பொன்மணி உங்கள் வீட்டிலும் ஊசிக்கிட்டமே.

நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள்.

அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி அம்சலேகா இசையமைப்பில் இந்த பாடல்.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற 3 பக்கமாக பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பொன்னேரி கலில் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ தி ஆர்ஜே என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி புஷ்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள் வாழ்த்துக்கள் பீட்டர் சார், கருத்தம்மா பாடல் ஸ்வரலதா குரலில் மனதை நெகிழச் செய்கிறது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பன்னிபுரம் மணிகண்டன் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்துலக்ஷ்மி என்ற அன்பினர் அம்பத்தூரிலிருந்து அன்பு அறிவிப்பாளர் பீட்டர் சார் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒழித்த ஒவ்வொரு பாடல் முதல்வரையும் பதிவு செய்து அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் நினைச்சு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல கவிதை நடையில் மாதவரம் வீரராகவன் என்ற அன்புநேயர், வானில் நிலவோடு முகில் விளையாடும் நேரம் இது, தேனில் பலா சுவை போல பாடல்கள் வானலையில் உலாவரும் காலம் இது, நேயர்கள் மனசு மயங்கும் கீதங்கள் நெஞ்சில் உலவும் நேரம் இது, நித்திரை மறந்து செவிகள் இன்புற நிறை தரும் ராகங்கள் கலவி இது, நிகழ்ச்சி அருமை என சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்.

காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனி ராஜின் அன்பின் ஈரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் அவர்களும் ஜெயக்கொடி அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவையிலிருந்து பணப்பள்ளியிலிருந்து குணசீரன் அன்பினியரும் இனி இரு வணக்கம் பாடல்கள் மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் எப்போதும் வழக்கம் போல ஒரு பதாகையை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பினியரும் தொடர்ந்து பாடல்களின் முதல்வரியை பதிவு செய்து மென்மையான பாடல்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிற பீட்டர் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடலை கேட்கலாமா?

அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பி சசி ரெக்கார்டின் இந்த பாடிய பாடல் கேட்டும் பாடலியற்றியவர் வாலி மன்னிக்கவும் வைரமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

அன்றை பாடாதோ காதல் நெட்டு, நேற்று பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கண்ணா.

0: தென்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்

நிறைவாக பாருக்குள்ளே நல்ல நாடு, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், வலஜ் ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. முதலாவதாக

தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பே சாரதா.